கொண்டிருப்பது கதம்பம். கதம்பத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 5145129739 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும். வைபர் ஊடாகவும் வாட்ஸ்அப் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்த பாடல் முழுமையாக பாடலாம், பாடல் ஒன்றை கேட்கலாம், கதை, கட்டுரை, கவிதை இவற்றையெல்லாம் எடுத்து வரலாம். எங்கே அலையுங்கள். இனிமையான பாடல்கள் காற்றிலேயே தவழ்கிறது, கேட்போம்.

0: சற்று பாடலை இடைநிறுத்தி காற்றலையில் வந்திருக்கும் அன்பு உறவை சந்திக்கலாம். இங்கே வணக்கம். வணக்கம், நீங்கள் காற்றலையில இருக்கிறீங்க, ஒரு நிமிஷம் இருந்து கொள்ளுங்கள்.
1: சங்கர் மேடம்.
0: சங்கர், எப்படி இருக்கிறீங்க சங்கர்? நீங்க
1: நல்லா இருக்கு மேடம்.
0: நல்ல சுகமா இருக்கிறீங்களா? நான் பேசுவது கேக்குறதா உங்களுக்கு? நல்லா
1: செந்தாழம்பூவில் வந்தாடும்
0: முள்ளுமலரிலிருந்து எங்க அந்த பாட்டு இருக்க பாடி காட்டுமா? சங்கரிடம் ஒரு கேள்வி, உங்களுக்கு ஹிந்தி நல்லா தெரியும் இல்லையா?
1: ஹிந்தி தெரியும் மேடம். யார் சொன்ன மேடம்
0: உங்களுக்கு? யாரு? எங்களை தந்தன ராஜ்.
1: ராஜ் சந்தன ராஜ் சொல்லி இருப்பாங்க. ஓரளவுக்கு தெரியும், நல்லா தெரியும். ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு வார்த்தைகள் எல்லாம் தெரியும், படிக்க தெரியாது.
0: அப்ப எங்களுக்கு அப்ப சொட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கலாமே. நாங்க இப்ப எல்லா பாஷையும் பழகுறோம். ஒரு சிரிப்பு உங்களுக்கு?
1: இல்ல இல்ல, எல்லா பாஷையும் பழகுறோட எனக்கு சிரிப்பு வந்து போச்சு. ஹிந்தி நேரில் நிறைய இருக்காங்களா உங்களுக்கு?
0: இல்ல அப்படி இல்ல, கொஞ்சம் படிச்சு வச்சிருந்தா ஹிந்தியில பேசுறவங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல?
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
0: அவங்க வந்து பேசினா திண்டாடாம நாங்களும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் பண்றதுக்கு என்ன ஹிந்தியில சொல்லுவாங்க? கொஞ்சமாக பேசலாம் பண்றதுக்கு என்ன?
1: இல்ல தொட தொட மாலும் தொட தொட கொஞ்சம் கொஞ்சம் தொட தொட
0: தொட
1: தொட தொட மாலும்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு அர்த்தம்.
0: இந்த மாலு என்றது வந்து
1: நமக்கே தெரியுமில்ல.
0: தொடங்கிட்டாங்க அவங்க. இது இல்ல, எல்லா பாஷையும் தேவை இல்லையா? எல்லா பாஷை என்பது நாங்க எவ்வளவு தூரம் கட்டி வச்சிருக்கிறோமோ அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா? கனடாவில் இருக்கிறவங்க உங்களுக்கு மட்டும் எல்லா பாஷையும் உங்களுக்கும் தெரியணும்.
1: எல்லாருக்கும் எல்லா பாஷையும் தேவை மேடம். ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு இடத்தை விட்டு வெளியில போறனாலே பல பாஷைகள் தெரிஞ்சா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: அப்ப உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா?
1: ஹிந்தி வந்து அங்க
0: தெலுங்கு
1: தெலுங்கு தெரியாது மேடம். மலையாளம் ஓரளவுக்கு பேசுவேன், தெலுங்கு அந்த அளவுக்கு யாரும் என் கூட இல்ல.
0: நிச்சயமா நிச்சயமா
1: இருந்தாங்க, அவங்க எல்லாமே ஹிந்தி தான் பேசினாங்க.
0: நீங்க ஹிந்தி பழகிறதுக்கு
1: வாய்ப்பு இல்ல.
0: ஹிந்திய நீங்க படிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் பழக அந்த சந்தர்ப்பம் எப்படி வந்தது உங்களுக்கு?
1: நான் வந்து 1989 நாகாலாந்து போன மேடம். அங்க எங்க அத்தை பையன் வந்து மிலிட்டரியில இன்ஜினியரா இருந்தாவ்ல, அங்க போய் ஒரு 6 மாசம் இருந்துட்டு திரும்பி வந்துட்டேன்.
0: நானு
1: கொஞ்சம் கொஞ்சமா
0: கத்துக்கிட்டேன்.
1: அது வந்து அதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப யுஏக்கு நான் வந்து 1994
0: போனேன்.
1: யுஏல 94 போகும்போது அங்க வந்து ஹிந்தி மலையாளி பலதரப்பட்ட மொழிகள் பேசக்கூடிய ஆளுகள் எல்லாம் என் கம்பெனியில ஒர்க் பண்ணாங்க. அப்ப வந்து ஹிந்திக்காரங்களும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும்போது என்ன வந்து சூப்பர்வைசரா போட்டிருந்தாங்கன்னா, வேலையை வாங்கக்கூடிய அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் சூப்பர்வைசரா போனேன் அந்த கம்பெனிக்கு. அப்ப வேற வழியே கிடையாது. இப்ப ஹிந்திக்காரன் வேலை வாங்கினா அவன் ஏதாவது சொல்றத கேட்டு கேட்டு நம்ம கொஞ்சம் எனக்கு அந்த ஓரளவு ஹிந்தி தெரிஞ்சதால அவங்க கூடயே இருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் பேச கத்துக்கிட்டு அப்படி வேலை வாங்குறேன்.
0: நீங்க போகும்போது உங்களுக்கு ஹிந்தி தெரியாது இல்லையா?
1: இல்ல சும்மா ஆப்கா நம்கே அந்த மாதிரி ஒரு 10 வேர்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். அவ்வளவுதான வழி, பெருசா தெரியுது வாய்ப்பு கிடையாது.
0: பின்பு அவங்கள்ட்ட பேசி பேசி
1: மலையாளம் மலையாளி இருக்கா? மலையாளி மலையாளி பேசுவாங்க, எல்லாருமே ஹிந்தி பேசுவாங்க. காமனா போயிட்டு யுஏ பொறுத்தவரைக்கும் காமனா வந்து ஹிந்தி பேசுவாங்க எல்லாருமே. ஒன்னு தமிழ், மலையாளம், ஹிந்தி, 3 லாங்குவேஜ் யுஏல பேசுவாங்க எல்லாரும்.
0: அங்க
1: உள்ள அங்க உள்ள சிட்டிசன் அரபி இருக்காங்களா, அவங்களே ஹிந்தி பேசுவாங்க, அந்த அளவுக்கு ஹிந்தி பாப்புலர் அங்க.
0: சரி, அப்ப சரி நல்லது. உங்களுடைய ஒரு பாடல் தானா நீங்க கேக்குறீங்க? ஒரு பாடல் உங்களுக்காக எடுத்து வருகிறேன் சங்கர். நீங்க பாடுவீங்க இல்லையா? நல்லா
1: மலையாளி ஒருத்தர் பேசிட்டு
0: இருந்தார், ரதீஷ் நல்லா பாடினார் இல்லையா? இனிமையாக திறமையாக நல்லா பாடுவார், நல்ல பையன், நல்ல மனம் படைச்சவர், வெளியே உள்ள தமிழ் நல்லா. அவர் எங்களுடைய வானிலைக்கு வந்தா தமிழ் நல்லா பேச
1: தொடங்கிட்டார்.
0: இப்பயும் வந்து பேசியிருந்தாரு தானே பாத்தீங்களா? அது
1: என்னென்றால்
0: நல்ல திறமை இருக்கிறது அவருக்கு, உங்களிடமும் இருக்கிறது, எல்லோருடமும் இருக்கிறது. நீங்கள் பழக வேண்டும், நீங்கள் பாடி பழக வேணும், பாடி பழக வேணும். உங்களுக்கு ஏத்து, அதாவது எல்லா பாடலையும் எல்லாராலும் பாட முடியாது. உங்களுடைய குரலுக்கும் உங்களுக்கு எப்படி பாடலாமோ அப்படியான பாடல்களை எடுத்து வரலாம். அடுத்த தடவை நீங்க எடுத்து வாங்க, நான்கு வரி என்னாலும் பாடி பாருங்க, முதல்ல அப்படியே எடுத்து வாங்க. இப்ப ஒரு பாடல் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் ஒன்று பாடுங்க பாக்கலாம். நானும் சேர்ந்து
1: பாடுறேன். தென்றல் என் மீது மோதுதம்மா, வாசம் மேடை போடுதம்மா என் பூவில். தெரியல மேடம்
0: என்ன, நீங்க நல்ல இனிமையா அழகா பாடுறீங்க, பாட தெரியான்னு சொல்றீங்களே. எல்லாரும் இப்படியே ஒரு சொட்டு சொட்டா எப்படிங்க நீங்க எல்லாரும்?
1: அதாவது சும்மா நாலு வரி
0: இந்த ஆண்கள் எல்லாரும்
1: மனப்பாடம்
0: பண்ணிட்டு இல்ல. இப்ப நான் பாக்க போன வந்து பேசின இந்த ஆண்கள் எல்லாம் எப்படி இங்க இப்படி சொட்டு சொட்டா பொய் சொல்ல பழகுறீங்க?
1: முழுமையான பாடல் பாட தெரியாது.
0: அடுத்த தடவை நீங்கள் முழுமையான பாடல் எடுத்து வாருங்கள். எப்படியும் நீங்கள் மன எழுதி வைத்துக் கொண்டு எடுத்து வாங்க, நாங்கள் அதுக்கே காசையா இருக்கிறோம். உங்களோட குரல் நல்லா இருக்கிறது, நல்லா பாடுறீங்க, சரியா? அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க சங்கர். நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்
0: நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 12:17 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது NTR FM மொண்டியல் தமிழ் வானொலியோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். காற்றிலே இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்து விடலாம். இங்கே வணக்கம். வணக்கம்
2: காலை காலை வணக்கம். ராம்பாக்கம் ராமு.
0: வணக்கம் ராமு, எப்படி இருக்கிறீங்க?
2: மேடம்
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க நல்லா மண்டு, நீங்க நல்ல மண்டா, நான் நல்லம், அதான் நீங்க கேட்கவே இல்லை எப்படி இல்லையா? எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க, நாங்க நல்ல மண்டா, நீங்க நல்லம் நினைக்கிறாங்க இல்லையா? அப்படி நினைக்கிறது நல்லது தானே?

0: விழாம வரமாட்டாதான் எப்படி தென்றலே ஒரு அதுங்க தெரியாது.
1: அது நீங்க ஆண் பாடியதா பெண் பாடியதா? அது ஆண் பாடியதா பெண் பாடியதா?
0: இதா ஆண் மேல் வாய்ஸ்
1: தான். ஓ தென்றலே, எனக்கு வேற ஒரு பாட்டு தான் அப்படி வருது, ஓ தென்றலே என்று. சரி, மற்ற பாட்டு என்ன உங்களுடைய?
0: பொற்காலம் வந்து தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணி விட்டு சேர்ந்த பொம்மை.
1: எங்க அத பாடுங்க பாக்கலாம்.
0: தஞ்சாவூர் மண் எடுத்து பாடுங்க.
1: இல்ல இல்ல பாடுங்க பாடுங்க.
0: அதான் மேடம் தெரியல.
1: தஞ்சாவூர் மண் எடுத்து அப்படி செய்ய ஒண்ணும் உண்மையாக அந்த பாடலை எடுத்து வருகிறேன் உங்களுக்காக. மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஏதாவது கடி கேள்வி இருக்கா உங்கள்ட்ட?
0: நேற்று கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னாங்களா?
1: அது கேட்ட கேள்வி ஒருத்தர் கேளுங்க பாக்கலாம். இப்ப யாராவது வந்து சொல்றாங்களான்னு பாப்போம்.
0: உலகில மிக ஆழமான ஏரின்னு
1: கேட்டான். பெண்கள மனமே ஆழம் என்று சொல்லிட்டாங்க. ஏரியே அது அவர் சொல்லிட்டார் போல இருக்குது. சந்தனராஜ் முழுக்க அப்படி அப்டேட் பண்ணி எடுத்துட்டு வந்தாரே ஃபுல்லா. அவர் சொல்லிட்டார், அதை நான் எழுதி வைக்கல. அவர் மீண்டும் வந்து சொல்ல சொல்றேன். அவர் அப்படியே சொல்லிட்டார். அவர் உங்க நண்பர் இல்லையா? அவருக்கு எல்லாம் தெரியும்.
0: அப்ப வந்து வானொலி கேட்டு மட்டும் தெரியும் போகுது. எனக்கு செல்லுதான் வருது. அப்ப நான் இனிமேல வரல, நிறுத்திக்கிறேன்.
1: ஏன் அப்படி? ஐயோ, நீங்க உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதா இல்ல துண்டித்துக் கொண்டீங்களா? வானொலி கேட்க முடியுற ஆதங்கத்துல போயிட்டீங்களா ராமு? எங்க சரி மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. அடடா, கவலையா இருக்கிறது. என்ன நீங்கள் கேட்க முடியவில்லை என்று நிறுத்திக்க போறேன்னு சொல்றீங்க? அப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. தெண்டிச்சு நீங்கள் அந்த வானொலியை நீங்க கேட்கறதுக்கு பார்க்கணும். நான் ஒரு சந்திரராஜிடம் கேட்டுக்கொள்ளுங்க. எந்த ஒரு விடயத்தையும் நிறுத்த முடியாது. நிறுத்தினால் மற்றவர்களுக்கு ஒரு மனக்கவலை வரும். நீங்க சொன்ன அந்த வார்த்தை மிக ஒரு சோகத்தை கொண்டு வந்தது. வானொலி கேட்க முடியவில்லை அதனால நிறுத்துறேன் என்று சொல்லி அப்படி சொல்லக்கூடாது. வானொலி கேட்கறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அதனால நீங்க மீண்டும் அழைப்பை ஏற்படுத்துங்கள். நான் அதற்குரிய எப்படி கேட்பது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். சந்திரராஜிடம் கேளுங்கள், எப்படி கேட்கலாம் என்று. காற்றலைக்கு வருவதை நிறுத்திவிட வேண்டாம். சரி, ஒரு பாடலையும் எடுத்து வரலாம்.

சரியாக 12 மணி 23 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். ஒரு பாடலை தொடரலாம். எங்களுடைய பாடலை கேட்டுச் சென்றிருக்கிறார் சங்கர், அவருடைய பாடல் எடுத்து வரும் வரை.

நேரம் சரியாக 12:27. அடுத்த பாடல் சங்கர், நீங்க கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

சரியாக 12:32 எங்களுடைய ராமு, நீங்க கேட்ட பாடல் காற்றிலைக்கு வருகிறது. நீங்க தொலைபேசியில் எப்படி வானொலியை கேட்பது என்பதை சந்திரராஜ் எடுத்து சொல்லி தருவார். இதுக்கு நான் என்னிடம் அழையுங்கள், நான் அதை எப்படி கேட்கலாம் என்று சொல்லிக் கொடுக்கிறேன். சரி, அவங்களுடைய பாடல்.

நேரம் சரியாக 12:38. நல்ல ஒரு பாடல். இந்த பாடல் நீண்ட நாட்களுக்கு பின்பாக இப்பொழுது ஒழித்தது. இன்னும் ஒரு பாடலை கேட்டிருந்தார் ஓ தென்றலே. அந்த பாடல் சந்தன காட்டு திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலும் இதோ ராமு உங்களுக்குரிய பாடல்.

0: காற்றினை இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். அங்கே வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா. இளமங்கலம் முருகன் அக்கா.
0: முருகன், எப்படி இருக்கிறீங்க முருகன்?
1: நலமா இருக்கா? நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிற முருகன். நீங்க வந்து காற்றிலைக்கு வந்தா எங்களோட சுகத்துக்கு என்ன குறை
1: அக்கா? நீங்க எங்களா கூட பேசுறதா ரொம்ப ரொம்ப சுகம்.
0: அப்படி இல்ல, நேர்கள் வந்து பேசுறதாலதான் எங்களுக்கு சுகம். இந்த காற்றிலை சுரக்கிறது இல்லவா? அப்ப உங்கள்ட்ட தான் அந்த உயிர் இருக்கு, காற்றலையின் உயிர். நீங்க வந்து
1: பேசணும்.
0: நீங்கள் பாட வரலையே இன்றைக்கு
1: அக்கா? நம்மளுக்கு சரியான முறையில பாட தெரியாதுக்கா, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் பாடுவேன்.
0: யார் அது அப்படி சொன்னது? உங்களுக்கு பாட தெரியா? நீங்க இவ்வளவு பாட்டு கேக்குறீங்க, அதுவும் ஒரு பாடலை எடுத்து மனப்பாடம் செய்த எழுதி வச்சு விட்டு பாடுறதுதான். எங்களுக்கு எல்லாம் பாட தெரியாது, நாங்க அப்படியே பின்பாட்டுதான் கேட்டு கேட்டுட்டு. சரி, இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நல்லவனுக்கு நல்லவளை இருந்து உன்னை தானே, அந்த பாட்டு வேணுங்க.
0: அங்க பாடுங்க பாக்கலாம், இருக்கேன். எனக்கு பிடிச்ச பாட்டு, ரெண்டு பேரும் பாடுங்க.
1: உன்னை தானே தஞ்சம் ஒன்று நம்பி வந்தே மானே, ஒரு பூவெடுத்து அதை மாலையிட்டு அது தோல் கொடுக்க. அவ்வளவுதான்
0: நல்ல பாடல். அது ஒரு பூ, ஒரு உன்னை தானே தஞ்சம் நம்பி.

0: கோலமிட்டு அப்படி வரும். சரியா நான்
1: பாடுனா
0: சரியா?
1: எங்க
0: பாப்பா எப்படி வருவாது? எங்க பாப்போம், எனக்கு இந்த பாட்டு தெரியல, பாடுங்க பாக்கலாம் அந்த வரிய.
1: வரும் ஆமாக்கா, ஆமாக்கா, அதுக்கு அன்னைக்கு டிவியில நாங்க பழைய ஓடிச்சிட்டாங்க.
0: சரி, நீங்க எங்க வெளியில நிக்கிறீங்க? காத்தடிக்குதே உங்களோட பேசினாலும் அந்த காதுகள்ல அந்த சத்தத்தை வச்சு
1: கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: குடுத்து வச்சிருங்க, நல்ல காற்றோட்டம். அவங்க அங்கங்க குருவி எல்லாம் பறக்குதா? குருவி
1: பறக்குதா? குருவி எல்லாமே இருக்குது.
0: பச்சை பசையில இருக்கா? பச்சை பசையில இருக்கா? அப்ப கிளி இருக்கா? பச்சைக்கிளி, பச்சைக்கிளி இருக்கா?
1: பச்சைக்கிளி பக்கத்துல இல்லக்கா, கொஞ்சம் லாங்கல இருக்கு, அது மரத்துல, பன மரத்துல இருக்கு.
0: இல்ல உண்மையா நீங்க காண்றது உண்டாங்க பச்சைக்கிளி?
1: இது நல்ல கேள்வி.
0: இங்க வந்து சரியாக இப்ப 12:44
1: இரவாக்கா?
0: நான் உங்களுக்காக நிகழ்ச்சி எடுத்து வந்து கொண்டிருக்கிறேன், அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க.
1: சரிக்கா, நன்றிக்கா.
0: பாத்தீங்களா எவ்வளவு, அதாவது அங்க விழித்திருக்கிறவங்களுக்காக நிகழ்ச்சி எடுத்து வந்து கொண்டிருக்கிறேன்.
1: அதனால
0: நீங்கள் அந்த நேரம், நீங்கள் தூக்கத்துக்கு செல்லும் நேரம் நீங்கள் பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
1: கேட்க முடியலக்கா, நைட்ல வந்து கேட்க முடியல எங்களால.
0: ஏன், எதுக்காக அப்படி சொல்றீங்க?
1: நாங்க தூங்கிறோங்க. நாங்க வந்து கால் பண்ணிட்டு அன்னைக்கு நான் முதல் கலரா ஒரு தடவை வந்து பாட்டு கேட்ட 12 அந்த பாட்டு போறதுக்கு. நாங்க அதுக்குள்ள 2 பாட்டு கேட்கறதுக்குள்ள தூங்கிட்டோங்க.
0: ஓ சரி, இனி நீங்க வந்தா நாங்க உங்களோட பாட்டை கதையா தந்துடுறோம்.
1: சரிக்கா, சரிக்கா,
0: சரியா? நீங்க சின்ன பையனா,
1: நன்றிக்கா.
0: நீங்க சின்ன பையனா இருக்கிறீங்க. மேலும் எத்தனை மணிக்கு நீங்க தூக்கத்துக்கு போவீங்க? 12 எல்லாம் போயிருவீங்களா?
1: இல்ல, நாங்க எங்களுக்கு நைட் வந்து மணி வந்து 9 or 10 போயிடுவோங்க. 10 எல்லாம் போயிடுவேன்.
0: ஓ, இந்த பழக்கத்தை யாரு அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததா? சரியா, 9-10 தூங்குங்க.
1: இல்லக்கா, அது எனக்கு ரெகுலரா அந்த டைமுக்கு வருங்க. அது இந்த நிகழ்ச்சி நம்ம வானொலி போன் நம்பர் வந்து ராம்பக்கராம் என்ற கொடுத்தாரு. அதுக்கு முன்னே வந்து நம்ம தமிழ்நாடு வானொலிதான் கேட்டு
0: இருப்பேன்.
1: ராம் என்று கொடுத்தாரு.
0: ஆமா, அவரும் சொன்னார் இந்த வானொலிய நீங்க எப்படி கேக்குறீங்க, அவருக்கு கேட்க முடியாம இருக்கன்ற அவர் சோகமா சொல்லிட்டு போயிட்டார்.
1: நல்லா
0: கேக்குதுக்கா, இது வந்து
1: அவர்
0: சொல்றாரு தனக்கு கேட்க முடியாம இருக்கு, அப்ப நான் வராம நிக்கிறேன்னு சொன்னார். அது மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்குது. ஒரு பாட்டை எடுத்து வந்துடுறோம், ஒரு பாட்டை கேட்டு ஒரு பாட்டை நாங்க கிரியன் எடுத்து வந்துடுறோம். சரிங்களா?
1: சரிக்கா சரிக்கா.
0: நன்றி நன்றி நன்றி முருகன். நன்றி. அதாவது இந்த ஒளிபரப்புக்கு வரும்போது நாங்கள் சாப்பிடுவதில்லை, நான் சாப்பிடுவதில்லை என்றால் தூக்கம் வரும், எங்களுக்கு ஒரு தளர்ச்சி வரும். சாப்பிட்டோன்னு ஒரு சொல்வார்கள், தொண்டனுக்கும் உண்டகலை இருக்கிறது என்று. சாப்பிட்டோன்னு ஒரு சரியத்தான் சொன்ன, ஆனா இது நாங்க பேச வேணும் இல்லையா? அப்ப சாப்பிடாம இருந்தா தான் பேசணும்.
1: அப்படிங்களாக்கா? கொஞ்சமா டிஃபன் சாப்பிடுவீங்களாக்கா?
0: இல்ல இல்ல, இன்னும் ஒரு டீயோட வந்திருக்கிறேன் இப்ப.
1: அப்படிங்களாக்கா? ஐயோ,
0: இனி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்.
1: சரி,
0: உண்மையை தான் சொல்றேன், நான் போய் சொல்லவில்லை உண்மை.
1: சரிங்கக்கா,
0: நல்லது. நன்றி நன்றி. நீங்க சாப்பிடுங்க எனக்காண்டி. இப்ப டே டைம், நீங்க நல்லா சாப்பிடுங்க. ஒரு புடி புடிங்க. அதானே அதானே அந்த உச்சாமா பேசுறீங்க இல்லையா?
1: ஆமாக்கா, மீன் குழம்பு சாப்பிட்டு பேசுறீங்க.
0: நீங்க யார் வச்சது மீன் குழம்பு உங்களுக்கு? உங்களுக்கு மீன் குழம்பு யார் வச்சு தந்தது?
1: வீட்டுலக்கா.
0: வீட்டுல வச்சாங்க. நீங்க நீங்க குழம்பு வைப்பீங்களா? நீங்க சமைப்பீங்களா? செய்ய தெரியுது உங்களுக்கு, எங்களுக்கு அதுவும் தெரியாது. சாம்பார் சாதம் என்ன காரக்குழம்பு எல்லாம் உங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு அதுவும் தெரியல.
1: முட்டை குழம்பு வைப்பேன்.
0: ஓ, அப்ப முட்டை குழம்பு எப்படி வைப்பீங்க இருக்க சொல்லுங்க, அதுக்கு கேட்டுடுவோம் நாங்க. முட்டை குழம்பு வைக்கிற விதத்தை சொல்லுங்க.
1: வெங்காயம், தக்காளி, பூண்டு, கடுகளுப்பு, இதெல்லாம், அதெல்லாம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு அது வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊத்தி கடுகளுக்கு போட்டு கருவேப்பிலை உருவி போட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கு அடுத்த முறை வந்து தக்காளி போட்டு அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் தேவைக்கேற்ப, மிளகாத்தூள் உப்பு
0: உப்பு
1: அப்புறம் புளி கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ப
0: போட்டு
1: அப்புறம் புளி கொஞ்சம்
0: புளி
1: இது போட்டு நல்லா கொதி வர டைம்ல வந்து முட்டி எக்க எக்க வந்து உடச்சு ஊத்துறங்கா.
0: உடைச்சிட்டு பச்சையா ஊத்தணுமா இல்ல அவிச்சு போட்டு போடணுமா முட்டைய? அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வத்தி அப்படி பிறண்டு வரும்போது முட்டை குழம்பு அப்படி எடுத்து வச்சுட்டு ஒரு சாதம்
1: சாப்பிட வேண்டியதாங்க.
0: சாதம் வடிச்சிட்டு
1: சாதம் போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க.
0: கெட்டிக்காரன் நீங்க, கெட்டிக்காரன். உங்களே ஒரு குக்கா வச்சிருக்கலாம். சூப்பர் சூப்பர். நீங்க உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன், அதை செய்யற விதம் சரியா சொல்லி. நல்லது. நன்றி நன்றி. உங்களுடைய பாடல் எடுத்து வர்றேன் முருகன். சந்தோஷமா இருக்கு. சமைக்க தெரியலன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி.
1: அது ஓரளவுக்கு சமைப்புங்க. அந்த சிக்கன் ஐட்டம் மட்டன் ஐட்டம் தாங்க போக தெரியாது, மத்தபடி எல்லா சமையலாம் ஓரளவுக்கு செய்வேன்.
0: அதுவும் ஒருக்கா ஒருக்கா செய்து பாருங்க, சில நேரம் உங்களுக்கு சரி வந்துடும், பேருந்து பழகிடுவீங்க.
1: சரிங்கக்கா.
0: சரி நல்லது. சந்தோஷம் என்னோட பேசுனதுக்கு. இப்ப இப்படி ஏதாவது ஏதாவது எனக்கு மகிழ்ச்சி. ஏதாவது இப்படி ஒரு டிப்ஸ கொண்டு கொடுங்க சமைக்கிறதுல. சரியா? அவர் ஓடியே போயிட்டா, இப்படியே சமைக்க சொல்ல போறான்னுட்டு. சரி, பாடலை எடுத்து வரலாம்.

நேரம் சரியாக 12:55 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். கதம்பத்தில் அடுத்த பாடல் முருகன், உங்கள் பாடல் காற்றலுக்கு வருகிறது, உன்னைத்தானே.

இந்து பாடல்கள். வீடு கட்ட, வாங்க, பூமி பூஜை செய்ய, பால் காய்ச்சுதல், கிரகப்பிரவேசம் என வீடு சார்ந்த நிகழ்வுகள் எதையும் பங்குனியில் செய்வது இல்லை. வாஸ்து புருஷன் என்னும் பூதம் பூமிக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும். இது எழும் காலமே வாஸ்து நேரம் எனப்படும். இது 36 நிமிடம் மட்டுமே எழும். அந்த நேரத்தில் இவரை சாந்தி செய்யும் விதத்தில் பூமி பூஜை நடத்தினால் கட்டடப்பணிகள் விரைவில் முடியும். பங்குனியில் இந்த பூதத்தின் உறக்கம் கலையாது. இந்த நேரத்தில் நாம் பூமியை தோண்டி தொந்தரவு செய்தால் இந்த பூதம் நம்மை வேலை செய்ய விடாது. எனவே இந்த மாதத்தில் பூமி பூஜை செய்வது இல்லை. பங்குனி புனர்பூசத்தில் நந்தி கல்யாணம். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி கோவிலில் உள்ள நந்திக்கு பங்குனி புனர்பூசம் நட்சத்திரத்தில் திருமண விழா நடக்கும். இவ்வாண்டும் அதே பங்குனி மாதம் 22 தேதி நந்திக்கும் சுயம் பிரகாசைக்கும் நடக்கிறது. இதை காணும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கூடி வரும் என்று ஒரு ஐதீகம். நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி கல்யாணம் என்று சொல் வழக்கு. இவ்விழாவை காண்போர் இல்லத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை நிலவும். சுப நிகழ்ச்சி நடக்கும். இந்த கோவிலுக்கு அரியலூர், தஞ்சாவூர் மற்றும் லால்குடியில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தான். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

தரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து

புந்தன் குலமகளாக வரும் நினைவோடு குறுநகை தெய்வம்.

பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தன்று பங்குனி உத்திர திருவிழா வருகிறது. இது தெய்வ திருமண நாள். சிவன் பார்வதி பெருமாள் லட்சுமி திருமண நட்சத்திரமாக இது கருதப்படுகிறது. இந்த நாளில் சாஸ்தா அவதரித்ததால் சபரிமலையில் 10 நாட்கள் விழா நடக்கும். பானு சப்தமி. பானு என்றால் சூரியன். இந்த கிரகத்திற்கு உரிய கிழமை ஞாயிறு. இதற்குரிய திதி சப்தமி. ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் ஒன்று சேர நாளை பானு சப்தமி என்பர். இந்த நாள் சூரிய கிரகண நாளுக்கு சமமானது. இந்த நாளில் சூரிய கிரகணம் முடிந்ததும் செய்வது போல புனித தீர்த்தங்களில் நீராடலாம், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். இன்று வழங்கப்படும் தானம் 1000 மடங்கு பலன் தருமாம். இந்த நாளில் கோதுமை மாவில் செய்த இனிப்பு பண்டங்களை சூரியன் உதயமாகும் நேரத்தில் வெட்ட வெளியில் மொட்டை மாடியில் வைத்து நிவேதனம் செய்யலாம். இந்த நாளில் சூரியனை நினைத்து விரதம் இருந்தால் நீண்ட நாட்களாக சுகமில்லாமல் இருக்கும் தந்தை கணவர் மனைவிக்கு உடல்நலம் சுகமாகும், கண் கோளாறு நீங்கும், உயர் பதவி கிடைக்கும். பங்குனி மாதத்தில் வரும் இந்த விரதம் இந்த நாளில் தவறாமல் சூரிய வழிபாடு செய்யலாம். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். பென்சிலை எடுங்க, டிக் செய்யுங்க. வாழ்நாள் வீணாகிறது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? ஒரு பென்சிலை எடுங்கள். கீழ்கண்ட கேள்விகளுக்கு இல்லை என்ற பதிலை மட்டும் டிக் செய்யுங்கள். உங்கள் நிலைமை உங்களுக்கே புரிந்துவிடும். முதல் கேள்வி, யாராவது கஷ்டப்படும் போது அவருக்காக சிறிய உதவி செய்திருக்கிறீர்களா? இந்த பிரச்சனையை சமாளிக்க என்ன செய்ய போகிறேன் என்று யாராவது தவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறீர்களா? யாராவது துயரத்தில் இருக்கும் போது அவரை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேசியிருக்கிறீர்களா? கெட்ட பழக்கங்களை கொண்ட ஒருவரை திருத்தும் வகையில் அவரிடம் எடுத்துச் சொல்லிதான் இருக்கிறீர்களா? கடவுளை நம்பாத ஒருவருக்கு மெய்யான வாழ்வு என்பது இறைவாழ்வுதான் என எடுத்து சொல்லியிருக்கிறீர்களா? தன்னலத்தையும் பெருமை பேசுவதையும் ஒதுக்கிவிட்டு பிறர் நலம் பேணுவதையும் தாழ்மையாக பேசுவதையும் கடைபிடித்திருக்கிறீர்களா? சிக்கன வாழ்வு வாழாதவர்கள், சண்டை போடுபவர்கள் திருந்தும் வகையில் புத்திமதி சொல்லியிருக்கிறீர்களா? உங்கள் மனதில் இருந்த பகை உணர்வையும் பழி உணர்வையும் நீக்கிவிட்டு பாசத்தையும் மன்னிக்கும் மனப்பான்மையும் தான் வளர்த்து கொண்டிருக்கிறீர்களா? பிறரது கஷ்டங்களை குறைக்கும் வகையில் அந்த பழுவை ஏற்றிருக்கிறீர்களா? வேதனையை பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்வில் ஒரு மரத்தை எந்த விளம்பரமும் இல்லாமல் அதன் நிழலில் 10 பேர் இளைப்பாறுவதை பார்த்திருக்கிறீர்களா? இவற்றிற்கு ஆம் என்ற பதில் வருமானால் நீங்கள் பென்சிலை பயன்படுத்தியே இருக்க மாட்டீர்கள், கர்த்தரின் ஆசீர்வாதத்திற்கு ஆளாகியிருப்பீர்கள். இல்லை என எங்காவது டிக் செய்திருந்தீர்களானால் இன்று முதல் அந்த கேள்விக்கு ஆம் என்ற பதில் வரும்படியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு கிறிஸ்தவ பாடலை கேட்கலாம்.

தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் எல்லோருக்கும் கேட்கும் கேள்வி இதுதான், ஏன் இந்த கடவுள் இந்த உலகத்தை படைக்க வேண்டும், நம்ம எல்லாம் ஏன் வாட்டி எடுக்க வேண்டும்? இது நன்றி கிட்டத்தனமான குற்றச்சாட்டு. தேவன் மனிதர்களை படைக்கும் பொழுது தம்மை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்களா என்பதை அறிவதற்காக நமக்கு சுதந்திரம் கொடுத்தார். எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றார். அதே நேரம் தன்னால் படைக்கப்பட்டவன் தன்னை மதிக்கின்றானா என்பதை அறிய ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிட வேண்டாம் என்று விளக்கினார். ஆனால் மனிதன் அதை சாப்பிட்டான். இப்பொழுது சொல்லுங்கள், கடவுள் பிரச்சனையை உருவாக்கினாரா, மனிதன் பிரச்சனையை உருவாக்கி கொண்டானா? அவர் மகிழ்வுடன் தந்த அத்தனையும் விட்டுவிட்டு அவர் விளக்கியதை சாப்பிடுவானேன்? கடவுள் குடிக்க சொன்னாரா, சீட்டாட சொன்னாரா, புகைப்பிடிக்க சொன்னாரா? இல்லையே, இத்தகைய வழக்கங்களை உருவாக்கி கொண்டவன் மனிதன்தான். பின் அவரை குற்றம் சொல்வது எவ்வகையில் நியாயம்? இப்படிப்பட்டதையெல்லாம் நாம் நன்றி கேட்டு பாவிகளான பிறகும் தேவன் மனித ரூபத்தில் நம்மிடையே வந்தார், நம்மை பரிசுத்தப்படுத்தினார். அதன் பிறகும் நாம் பாவத்தின் பாதையில் சென்றால் அதற்கு யார் பொறுப்பு? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்ற வசனம் பொருத்தமானதாக இருக்கிறது. பாடலை கேட்கலாம்.

ஹமாம் என்றால் குளிக்கும் இடம். அரபு தேசத்தில் பொது குளியல் இடங்களே கிடையாது. அங்கே கடும் தண்ணீர் பஞ்சம். மக்கள் பாரசீகம் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றால் அங்குள்ள பொது குளியல் இடங்களில் குளித்து வருவது உண்டு. நாயகம் அவர்களின் துணைவியார் உம்மு சல்மா அம்மையாரை காண சிரியா நாட்டைச் சேர்ந்த சில பெண்கள் வந்தனர். தங்கள் நாட்டில் கும்ஸ் என்ற ஊரில் உள்ள ஹமாம்களில் தாங்கள் நீராடி மகிழ்வது பற்றி அவர்கள் கூறினர். அவர்களிடம், என்ன, நீங்கள் பொதுவான இடத்திலா குளிக்கிறீர்கள் என்றார் அம்மையார். ஆம், அதில் என்ன தவறு என்று அந்த பெண்கள் கேட்டனர். அதற்கு அம்மையார், தன் வீட்டை அன்றி வேறு இடத்தில் தன் உடைகளை அவிழ்க்கும் பெண் இறைவனின் அருளை இழந்தவளாகிறாள் என்று கூறினாள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

உங்களுக்கு ஒரு விஷயத்தில் சந்தேகம் வந்துவிட்டது என்றால் அதை நிச்சயமாக செயல்படுத்தக்கூடாது. சந்தேகத்துடன் செய்யப்படும் எந்த செயலும் தோல்வியில்தான் முடியும். சில சமயங்களில் அது நம்மை சிக்கலில் மாட்டவும் செய்யும். இதுபோல ஒருவரை பற்றி இவர் இப்படித்தான் இருப்பார் என்று சந்தேகத்துடன் பேசுவது, சந்தேகப்படுவது ஆகியவையும் வாழ்க்கையை சூன்யமாக்கிவிடும். இது பற்றி நபிகள் நாயகம், நீங்கள் தவறான எண்ணங்களை சந்தேகங்களை விட்டு உங்களை காத்துக்கொள்ளுங்கள், ஏனெனில் சந்தேகத்துடன் சொல்லப்படும் விஷயம் பொய்யான விஷயமாகும் என்கிறார்கள். பேசாத பிள்ளைகளை பிழைக்க தெரியாதவன் என்று அடைமொழி கொடுத்து தூற்றுகிறார்கள். ஆனால் அதிகமாக பேசாமல் இருப்பதையே இஸ்லாம் ஆதரிக்கிறது. வாய் மூடி இருப்பது இஸ்லாத்தில் தலை போன்றது ஆகும் என்று வாயை குறைக்கும் தன்மைக்கு பெரும் சிறப்பு தரப்பட்டுள்ளது. குறைத்து பேசுபவர்களின் வார்த்தைகளை மணிமணியாக, தத்துவார்த்தமாக, யதார்த்தமானதாக இருக்கும். பொறுமை அதில் கலந்திருக்கும். நாவின் பத்தினித்தனம் வாய்மூடி இருப்பதாகும் என்கிறார் நபிகள் நாயகம். மௌனமாக இருப்பதால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் கண்ணியமானது 60 ஆண்டு வணக்கத்தை விட மேலானது. பாடலை கேட்போமா?

சுப்ரபாதம் மற்றும் மும்மத பாடல்களை வைகரைநாதம் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழ்ந்தோம். இனி தொடர்வது MTR நேரம். இது நம் நேரம். முதலில் நமது சிந்தனைக்கு. உண்மை நெறியை பின்பற்றி வாழ நினைக்கின்ற ஒருவன் தனியாக நிற்பானே ஆனால் அவன் பலவீனம் அடைய நேரலாம். பலவீனத்தின் காரணமாக தனது பழைய தீய வழிகளிலேயே செல்லவும் வாய்ப்பு உண்டு. எனவே சேர்ந்து வாழுங்கள், ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருங்கள், பிறரது முயற்சிகளை ஊக்கப்படுத்துங்கள், சொல்கிறார் புத்தர். நெருப்பில் இட்ட தங்கம் எப்படி அழுக்கு நீங்கி பிரகாசமாக ஜொலிக்கின்றதோ அதேபோல கேள்வி முதலியவற்றால் கொழுந்துவிட்டு எரியும் ஞான தீயில் பரிசுத்தமான ஜீவன் எல்லா அழுக்கும் நீக்கி சுய ஒளியுடன் பிரகாசிக்கிறது. தெளிந்த ஞானம் பெற்ற யோகி தன்னிடமே உலகனைத்தும் இருப்பதாக காண்கிறான் ஆதிசங்கரர். மனித பிறவியை பெற்றதால் நீ பாக்யவான் ஆனாய். உன்னால் முடிந்த அளவு இறைவனை நினை. உழைக்காமல் எதையும் அடைய முடியாது. எனினும் வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் தினந்தோறும் பிரார்த்தனைக்கும் ஆன்மீக சாதனைகளுக்கும் சிறிது நேரத்தையாவது ஒதுக்க வேண்டும் என்று கூறுகிறார் சாரதாதேவி. வருந்தாதே மனமே, நீயும் வருந்தாதே மனமே, உற்சாகப்படுத்துகிறார் புதுச்சேரி மகான். துன்பம் கண்டு யாரும் வருந்த தேவையில்லை. துன்பத்திற்கு பின் நன்மை வரப்போவது உறுதி. இதை அறிந்து கொண்டால் சிரமமின்றி வாழலாம். கடவுள் மகத்தானவர் என்பதால் தான் மனிதர்களின் புகழ் மொழிக்கும் ஏளனத்துக்கும் செவிசாய்க்காமல் எப்பொழுதும் மௌனமாகவே இருக்கிறார். கடவுளின் அன்பில் மனம் நெகிழ்ந்து உருகுங்கள். அவரது திருவிளையாடல்களை கண்டு உணர்ந்தவர்கள் வேறு எதையும் பெரிதாக கருத மாட்டார்கள். நீங்கள் செய்வது மட்டும் நியாயம் என்று வாதிடாதீர்கள். மற்றவர்களின் கருத்துக்களையும் மதியுங்கள். அவர்களது செயல்களில் உள்ள நியாயத்தை உணருங்கள். கடவுள் மீது மனிதன் கொண்டிருக்கும் மதிப்பீடு அர்த்தமற்றது. அவரது சக்தியை தீர்மானிக்கும் சக்தி நமக்கு இல்லை. மேலும் மனித விதிகளுக்கு அடங்கி நடக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. கடவுளின் கண்களில் அற்பமானது என்று எதுவும் இல்லை. அதுபோல மனிதனின் கண்களுக்கும் அற்பமானது என்று எதுவும் இருக்க முடியாது. எல்லாமே உலகில் உயர்ந்தவைதான் என்று கூறுகிறார். இணைந்திருங்கள். இது MTR FM.

நீதி நூல் நூல்களில் நிர்வாகம் பகுதியில் இணையலாமா நேயர்களே? வந்ததும் வராததும் ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்தி எய்தும், ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் எனையாளும் ஈசன் செயல். ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸுக்கு நெடுநேரம் காத்திருந்தார் என் நண்பர் ஒருவர். அவர் அது வரவில்லை, வேறு எண்கள் உள்ள பஸ்கள் வந்தன, அவற்றில் சில காலியாக வந்தன. அப்பொழுது அவர் சொன்னார், ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும். அது வண்டி பயணத்திற்கு வேடிக்கையாக சொல்லப்பட்டது. இதுவோ வாழ்க்கை பயணத்தின் பேர் உண்மை. ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்ப்போம், அது நடக்காது, வேறு ஒன்று நடக்கும். நமக்கு முதலில் ஏமாற்றமாகவும் வியப்பாகவும் திகைப்பாகவும் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் நாம் நினைத்தது நடக்காமல் வேறு ஒன்று நடந்ததே நல்லது என்று நாம் நினைக்க நேரிடும். சமயத்தில் நாம் நினைப்பது நடந்துவிடக்கூடும், அது நமக்கு நல்லதாக அமையாமலும் போகலாம். அதனால்தான் பாரதியார் நல்லது தீயது நாமறியோம் அன்னை நல்லது நாட்டுக தீயது ஓட்டுக என்று பாடினார். மாணிக்க வாசகரும் அன்றே என் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஒரு இடையூறு எனக்கு உண்டோ என் தோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வா நானோ இதற்கு நாயகனே என்று திருவாசக பாடலில் சொல்கிறார். கவிஞர் கண்ணதாசனும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்கிறார். சில சமயம் நாம் தேடியது எதிர்பாராமலேயே நம் முன் வந்து நிற்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது என்பார்களே அதுபோல. இப்படியாக நடப்பதெல்லாம் இறைவன் செயல் என்ற மனப்பக்குவம் வந்துவிட்டால் எல்லாம் நல்லதற்கே என்று எடுத்துக்கொள்வோம். நான் ஏதும் வெற்றி அடைந்திருப்பேன் என்றால் அதற்கு இந்த காரணம் பொருந்தும் என்பதை உறுதிபடச் சொல்வேன். எல்லாமே நம்மையாளும் ஈசன் செயல் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும். கல்லானே யானாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்றிங்கு எதிர்கொள்வர் இல்லானை இல்லாளும் வேண்டாள் மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டாள் செல்லாது அவன்வாய் சொல். ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்கிற பழமொழியின் விளக்கம்தான் இந்த பாடல். கையில் காசு இருந்தால் மனிதனுக்கு தனி தெம்பு, அடுத்தவர் கவனமும் அவன் மீது விழும். காசு உள்ளவன் கல்வி இல்லாதவனாக இருந்தாலும் பரவாயில்லை என்கிறார் ஔவையார். அவனை சுற்றி பல பேர் இருப்பார்கள். பணக்காரனை சுற்றி 10 பேர், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர் என்ற பழமொழியையும் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ளலாம். பணம் ஒரு பலம். படிக்காத பணக்காரருக்கே பலர் எதிர்கொண்டு அழைக்கும் மரியாதை உண்டு என்றால் அவர் படித்த பணக்காரனாகவும் இருப்பது எவ்வளவு நல்லது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் கையில் காசு இல்லை என்றால் கதவை சாத்தடி கதைதான். மனைவியே காசில்லாத கணவனை விரும்ப மாட்டாள், தாயும் விரும்ப மாட்டாள், அவன் பேச்சை யாரும் கேட்க மாட்டார்கள். உண்மைதான் அது. அதனால்தான் திருவள்ளுவரும் பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றார். அந்த காலத்தில் திருமணமானவுடன் கணவன் திரவியம் தேடுவதற்கு வெளியூர் செல்வதும் உண்டு. திருமணம் ஆகாதவரை தாய் தந்தையருடன், திருமணம் ஆனவுடன் தனக்கென தன் குடும்பத்திற்கு என காசு சேர்க்க வேண்டிய கட்டாயம். 2-3 தலைமுறைக்கு முன்பாக கூட பணக்காரர்கள் வீட்டு பையன் என்றால் 4 எழுத்து தெரிந்தால் போதும், ஏன் படிக்க வேண்டும்? தலைமுறை தலைமுறைக்கு சொத்து இருக்கிறது, பையன்தான் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே என்ற எண்ணம் இருந்தது. இப்பொழுது அந்த நிலைமை மாறிவிட்டது. பணக்காரர் வீட்டு பையன் என்றால் வெளிநாட்டு படிப்பு என்றபடி லக்ஷ்மி கடாட்சத்துடன் சரஸ்வதியின் துணை வேண்டும் என்ற நிலைமை உருவாகி வருகிறது. இது வரவேற்கத்தக்கது. இணைந்திருங்கள். இது MTR FM. இது நம் நேரம்.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம் ரேடியோ, எம்டிஆர் நேரம் நிகழ்ச்சியில். இப்பொழுது ஆரோக்கியம் பேணலாம். ஆரோக்கிய சமையல் ஒன்று பார்க்கலாம். முள்ளங்கி பரோட்டா. என்னென்ன தேவை? கோதுமை மாவு 1 கப், முள்ளங்கி துருவல் 1 கப், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 1, கொத்தமல்லி சிறிது, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 3 டீஸ்பூன். இதை எப்படி செய்வது? முள்ளங்கி துருவலில் இருந்து தண்ணீரை பிழிந்து விடவும். இந்த தண்ணீரை மாவு பிசைய உபயோகித்துக் கொள்ளலாம். கோதுமை மாவில் உப்பு போட்டு மிருதுவாக பிசைந்து கொள்ளவும். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஜீரகம் தாளித்து அதில் பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்து 2 நிமிடங்கள் வதக்கவும். பின் துருவிய முள்ளங்கி, கடலை மாவு, உப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள் சேர்க்கவும். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்து நன்கு கிளறி இறக்கவும். இந்த கலவையை நன்கு ஆற வைக்கவும். கோதுமை மாவை ஒரு பெரிய உருண்டை எடுத்து சிறிய சப்பாத்தியாக இட்டு முள்ளங்கி கலவையை அதன் நடுவில் வைத்து மூடவும். இதை சற்றே பெரிய புரோட்டாவாக இட்டு தோசைக்கல்லில் 2 புறமும் போட்டு சிறிது எண்ணெய் விட்டு எடுக்கவும். இதற்கு ஊறுகாய் தயிருடன் பரிமாறலாம். அடுத்து, காலை உணவில் தான் மூளையின் சக்தி உள்ளது. உணவு நிபுணரின் ஆலோசனை. தேர்வின் போது பயத்தின் காரணமாகவே மாணவர்கள் பசியை தவிர்த்து விடுகின்றனர். இதனால் மனதளவில் பதட்டமும் உடலளவில் கூடுதல் சோர்வும் தவிக்கின்றனர். மூளைக்கு தேவையான சக்தி காலை உணவில் உள்ளது என்கிறார் மருத்துவர். அவர் சொல்வது, மாணவர்கள் தேர்வு நேரங்களில் முறையான உணவு முறையை பின்பற்றாததால் எடை கூடுதல், மந்த நிலை, விரைவில் சோர்வடைதல், மன உளைச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றனர். மலச்சிக்கல் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. முறையான உணவு முறையை பின்பற்றினால் பயமின்றி தேர்வு எழுதலாம். காலை உணவு சாப்பிட்டால் சோம்பேறித்தனம் ஏற்படும் என்று சிலர் நினைக்கிறார்கள். இது தவறு. காலை உணவை நன்றாக சாப்பிட வேண்டும். தேர்வு நேரங்களில் பசியுடன் இருந்தால் தேர்வில் கவனம் செலுத்த முடியாது. மூளைக்கு தேவையான சக்தியை காலை உணவில் இருந்துதான் பெறுகிறோம். காலை உணவுடன் 1 முட்டை, 1 டம்ளர் பால் சேர்த்தும் கொள்ளலாம். இரவு நேரங்களில் உணவை குறைத்து சாப்பிடலாம். எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகள் நல்லது. எண்ணெய் நெய்யில் பொரித்த உணவுகளை இரவில் தவிர்க்க வேண்டும். விட்டமின் அதிகமுள்ள பழங்கள், காய்கறிகள், கீரைகளை சாப்பிட்டால் சுறுசுறுப்பாக படிக்க முடியும். வெளியிடங்களில் மற்றும் ஓட்டல் உணவுகளை தேர்வு காலங்களில் தவிர்ப்பது நல்லது. இதனால் திடீர் உடல் உபாதைகளில் இருந்து விடுபடலாம். பசிக்கும் நேரத்தில் பழஜூஸ், காய்கறி சூப், காய்கறி சாலட், மோர், இளநீர், பிஸ்கட் சாப்பிடும் போது களைப்பில் இருந்து விடுபடலாம். 2 அல்லது 3 மணி நேர இடைவெளியில் 1/2 அல்லது 3/4 வயிறு சாப்பிடுவது நல்லது. அதிக இனிப்பு பண்டங்கள், கிழங்கு வகைகளை குறைத்துக் கொள்ளலாம். மலச்சிக்கலை தவிர்க்க நார்ச்சத்துள்ள காய்கறி, கீரை, தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரத்த சோகை ஏற்படாமல் இருக்க இரும்பு சத்துள்ள பேரீச்சை, உலர் திராட்சை, தர்பூஷணி, சோயாபீன்ஸ், காராமணி, சுண்டைக்காய் அதிகம் சாப்பிடலாம். ஆவியில் வேக வைத்த உணவுகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். காய்ச்சி வடித்த குடிநீரை குடிப்பதால் காய்ச்சல், சளி தொந்தரவு வராமல் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறார். இணைந்திருங்கள். இது MTR FM.

இன்றைய தகவல் அறியும் நேரத்தில் தாங்கள் நடித்த படத்தின் தலைப்பையோ பேசிய சிறப்பான வசனத்தையோ ஏற்ற பாத்திரத்தையோ பட்டப்பெயராக கொண்ட சில கலைஞர்களை பற்றி காணலாமா? கலைஞர் சிவாஜி கணேசன், மேஜர் சுந்தரராஜன், காளி என் ரத்தினம், பூரணம் விஸ்வநாதன், காத்தாடி ராமமூர்த்தி, தயிர்வடை தேசிகன், டனால் தங்கவேலு, பகோடா காதர், கல்லாப்பெட்டி சிங்காரம், என்னத்தே கண்ணையா, ஐசரி வேலன், தேங்காய் சீனிவாசன், கள்ளப்பாட் நடராஜன், வெண்ணிற ஆடை நிர்மலா, வெண்ணிற ஆடை மூர்த்தி, ஒரு விரல் கிருஷ்ணாராவ், குலதெய்வம் ராஜகோபால், வியட்நாம் வீடு சுந்தரம், நிழல்கள் ரவி, கோடைமழை வித்யா, விக்ரம் தர்மா, தலைவாசல் விஜய், நல்லெண்ணெய் சித்ரா, லூஸ் மோகன், ஓமக்குச்சி நரசிம்மன், ஃபடாஃபட் ஜெயலக்ஷ்மி, இடிச்சபுலி செல்வராஜ், கல்லுக்குள் ஈரம் ராமநாதன், மண்ணாங்கட்டி சுப்பிரமணியம், டைப்பிஸ்ட் கோபு. இணைந்திருங்கள், இது MTR FM. இப்பொழுது ஆரோக்கியம்

இனி திருத்தலம் காணும் நேரம் இது. பகலில் நடை அடைக்காத ஆதி திருவரங்கம் பெருமாள் கோவில். விழுப்புரம் மாவட்டம் ஆதி திருவரங்கத்தில் ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சியளிக்கிறார். பகலில் இந்த கோவில் நடை அடைக்கப்படுவது இல்லை. புரட்டாசி கடைசி சனிக்கிழமையை ஒட்டி இவரை தரிசிக்கலாம். தல வரலாறு. சந்திரன் தனது மனைவியரின் சாபத்தினால் ஒளி இழந்து வருந்தினான். தேவர்களின் ஆலோசனைப்படி இத்தலத்தில் உள்ள குளத்தில் நீராடி திருமாலை வழிபட்டு மீண்டும் ஒளி பெற்றான். சந்திரனுக்கு அருள் புரிந்த திருமாலை இத்தலத்திலேயே எழுந்தருளும்படி தேவர்கள் வேண்டிக் கொண்டனர். தேவதச்சரான விஸ்வகர்மாவை வரவழைத்த பெருமாள் தன்னைப் போலவே சிலை வடித்து கோவில் எழுப்ப உத்தரவிட்டார். ரங்கநாத பெருமாள் என பெயரும் பெற்றார். தமிழகத்தில் உள்ள பெரிய பெருமாள் விக்கிரகங்களில் இதுவும் ஒன்று. முதல் யுகமான கிருதாயுகத்திலேயே வந்தவர் என்பதால் பெரிய பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இந்த தலமும் ஆதி திருவரங்கம் எனப்படுகிறது. ரங்கநாயகி தாயார் தனி சன்னதியில் இருக்கிறாள். புன்னை மரம் தலை விருட்சமாக இருக்கிறது. கோவில் அருகில் சந்திர புஷ்கரணியும் பெண்ணையாரும் தீர்த்தங்களாக உள்ளன. ஆஞ்சநேயர் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். இங்கே பகலில் நடை சாத்தப்படுவதில்லை என்பதுதான் விசேஷம். சோமுகாசுரன் என்பவன் பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை திருடி கடலுக்கடியில் மறைத்து வைத்தான். தேவர்கள் வேதங்களை மீட்டு தர திருமாலிடம் வேண்டினர். அசுரனை கொன்ற திருமால் வேதங்களை இத்தலத்தில் வைத்து மீண்டும் அளித்தார். சுருதக்ரீத்தி என்ற மன்னன் குழந்தை பேறு இல்லாமல் வருந்தினான். நாரதரின் அறிவுரைப்படி ரங்கநாதரை வழிபட்டான். பெருமாளின் அருளால் 4 பிள்ளைகளை பெற்று மகிழ்ந்தான். குழந்தை இல்லாதவர்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அர்ச்சனை செய்து வழிபட்டால் விரைவில் மழலை பாக்கியம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சிறக்க பெருமாளை வழிபடுகின்றனர். இத்தலத்தை ஆழ்வார்கள் நேரடியாக பாடாவிட்டாலும் திருமங்கை ஆழ்வாரின் பெரிய திருமொழியில் ஏழை ஏதலன் என தொடங்கும் பாசுரத்தில் கோவில் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளது. வைணவ ஆச்சாரியாரான வேதாந்த தேசிகன் இக்கோவிலை பற்றி பாடியுள்ளார். இக்கோவில் திருக்கோவிலூரிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இணைந்திருங்கள், ஒரு குட்டி கதை கேட்கலாம்.

உலகிலேயே யோகசாலியார். சுகபோகத்தில் திளைத்த மன்னன் வீரசேனன் உலகிலுள்ள எல்லாவற்றையும் தான் மட்டுமே அனுபவிக்க பிறந்தவன் என்ற எண்ணம் கொண்டிருந்தான். ஒரு நாள் வீரசேனனை காண ராஜகுரு வந்திருந்தார். அவரிடம் வீரசேனன், குருவே, என்னை விட உலகில் சுகபோகம் அனுபவிப்பவர் யாரேனும் இருக்கிறார்களா என்று ஏளனமாக கேட்டான். மன்னனின் மமதையை உணர்ந்த ராஜகுரு, ஏன் இல்லை, நம் நாட்டிலேயே ஒருவர் இருக்கிறாரே என்றார். அப்படியா, யார் அது, நான் அவரை சந்திக்க வேண்டுமே என்றான் மன்னன். இருவரும் தேரில் புறப்பட்டனர். குறிப்பிட்ட இடத்தில் ராஜகுரு தேரில் இருந்து இறங்கி நடந்தார். வீரசேனனும் பின்தொடர்ந்தான். வெயில் கடுமையை பொருட்படுத்தாமல் முதியவர் ஒருவர் அங்கே வயலில் உழுது கொண்டிருந்தார். அவரை சுட்டி காட்டிய ராஜகுரு, மன்னா, உன்னை விட சுகம் அனுபவிப்பவர் இந்த விவசாயிதான் என்றார். வெயிலில் காயும் இவரா எல்லாவற்றையும் அனுபவிப்பவர் என்றும் ஒன்றும் புரியாமல் வீரசேனன் விழித்தான். அவனது விழிப்பை ரசித்த ராஜகுரு, உழைப்பின் அருமை அறிந்த இவருக்கு வேளா வேளைக்கு நன்றாக பசிக்கும். குடிப்பது கூழ் என்றாலும் ருசியாக இருக்கும். இரவில் ஆழ்ந்த உறக்கம் வரும். எவனொருவன் பகலில் உழைத்து இரவில் நிம்மதியாக தூங்குகிறானோ அவனே உலகை அனுபவிக்கின்றான் என்றார். வீரசேனன் அன்று முதல் கர்வத்தை விட்டான். மக்களுக்காக பல திட்டங்கள் தீட்டி அலைந்து திரைந்து நிறைவேற்றினான். இன்றைய எம்டிஆர் நேரம் உங்களின் பெஸ்ட் சாய்ஸ் ஆக இருந்ததா? கருத்துக்களை அள்ளி தெளியுங்கள் உறவுகளே. அனுப்ப வேண்டிய மின் அஞ்சல் முகவரி mtrfm247@gmail.com. மீண்டும் ஒரு புதிய தொகுப்போடு உங்களை உங்களுடன் காற்றலையில் இணைய காத்திருக்கும் நான் அனுசாத்தப்பன், மதுரை கலையகத்தில் இருந்து. இது உலக தமிழர்களின் உன்னத வானொலி, இசை பிரியர்களின் இனிய வானொலி, பல்சுவை விரும்பிகளின் விருப்பமான வானொலி. என்றும் உங்கள் எம்டிஆர் வானொலி. இணைந்தே இருங்கள். இனிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து காற்றலையில் வனம் வருகிறது.

அன்புறவர்களே, மலர்களின் மனத்தை உங்கள் சுவாசத்தில் கலக்க இன்றைய புதிய தண்டலில் உங்கள் சிலுவை சந்தனராஜ். அன்புறவர்களே, இந்த மலர்களின் மனத்தையும் குணத்தையும் நம் எம்டிஆர் காட்டளையின் புதிய தண்டலில் பயணித்தவாறே காண்போமா? மனத்திலும் சரி, குணத்திலும் சரி, நிறத்திலும் சரி, இதற்கு நிகர் இதுவேதான். மற்ற ஊர்களை விட மதுரையில் மணக்கும் இந்த மலருக்கு மவுசு என்றுமே தனிதான்.

மலர்களில் ராஜாவாக போற்றப்படும் இந்த மலர் மனதின் தூதுவனாய் அன்பை வெளிப்படுத்த கைகளில் ஏந்தி கொள்ளும் அற்புத மலர். வாசமிக்க இந்த மலர் பல வண்ணங்களில் அடுக்கடுக்காய் மலர்ந்து மனதை மிகவும் கவரக்கூடிய மலர் இது.

சூரியகாந்தி மலரின் குடும்பத்தைச் சேர்ந்த இந்த மலர் மணம் மிக்கதோடு வெள்ளை, மஞ்சள், சிவப்பு இப்படி பல நிறங்களில் மலர்ந்து நம் விழிகளுக்கு விருந்தளிக்கிறது.

வள்ளல் ஒருவர் தேர் வழங்கி சிறப்பித்தார் இந்த மலருக்கு. இந்த கொடி மலருக்கு காய்களும் உண்டு. குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் தொகுக்கப்பட்டுள்ள 99 மலர்களில் இந்த மலரும் ஒன்று.

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் மொண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேர தமிழ் சேவை. சங்ககாலத்து மகளிர் குவித்து விளையாடிய மலர்களில் இந்த மலரும் ஒன்று. நீர்நிலைகளின் அருகில் செழித்து வளரக்கூடியது இந்த மலர். இம்மலரை பெண்கள் சடை பின்னும் போது சேர்த்து பின்னிக்கொண்டும் மனம் கமழச் செய்வார்.

இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேர தமிழ் சேவை. மேற்கு மலை தொடர்ச்சியில் பரவலாக வளரக்கூடியது இந்த மலர்ச்செடி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோவில் மணிகளின் வடிவிலும் நீல நிறத்திலும் பூத்துக் குலுங்கும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகும்.

மலேசியாவின் தேசிய மலர் இது. அழகுக்காக வளர்க்கப்படும் இந்த மலர் மருத்துவ குணங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. இதனை சீன ரோஜா எனவும் அழைக்கிறார்கள். பல நிறங்களிலும் பல அடுக்கு இதழ்களை கொண்டதாகவும் உள்ளது.

மனதுக்கு மகிழ்வையும் இதமான மனத்தையும் தரக்கூடிய மலர்களில் இதுவும் ஒன்று. பல்வேறு மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கிய மலர் இது. பழமை வாய்ந்த அம்மன் மற்றும் சிவன் கோவில்களில் காணக்கூடிய அற்புத மலர் இது.

இந்தியாவின் தேசிய மலர் இது. அழுக்கான நீரில் வளர்ந்து மலர்ந்தாலும் இதன் வெண்மை நிறம் தூய்மையின் சின்னமாக கருதப்படுகிறது. சரஸ்வதியே இந்த மலரில் அமர்ந்திருக்கும் போது அதன் சிறப்புகளை சொல்லவும் வேண்டுமா?

தங்க நிறம் கொண்ட இந்த மலர் நம் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகின்றது. கனடா நாட்டில் காணப்படும் கேசியோ அரிக்கலோட்டாவிற்கு இணையானது இந்தியாவின் இந்த மலர்.

அன்புறவர்களே, மீண்டும் ஒரு புதிய தன்றலில் இனிதாக சந்திப்போமா? அதுவரை இனிய வணக்கங்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்தனராஜ், சிதம்பரம், வண்டிகேட்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

இந்த வார நேயர் வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்திலே வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்திலே வணக்கம் என்று கூறி இணைந்த நான் உங்கள் நலம் நாடி எங்கள் நலம் கூறி இப்பொழுது முதல் இணைந்து கொள்ள இருக்கின்றேன் இந்த வார நேயர் நினைவுகளோடு. இந்த வார நேயர் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் சிந்திக்கும் வேளையில் அவர் யாரென்று தெரிய வர இருக்கின்றது இன்னும் சில நொடிகளிலே. கடந்த வாரங்களிலே 40 இந்த வார நேயராக வந்து இணைந்து அவர் விருப்ப பாடல்களை ஒலிபரப்பி சென்றது மொன்றியல் தமிழ் வானொலி. இன்று 41வது நேயரை உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்டு மகளும் அவருக்கு விருப்பமான பாடல்களை இப்பொழுது ஒலிபரப்ப இருக்கின்றோம். நிகழ்ச்சிகளில் வந்து நேரொலியிலே ஒரே நேரத்தில் வந்து ஒரு பாடலை கேட்டு சென்றவர்கள் விடுமுறை விருப்பம் நேயர் விருப்பம் போன்ற நிகழ்விலே தங்களுக்கு விருப்பமான பாடல்களை ஒவ்வொரு பாடல்களாக கேட்டு மகிழ்ந்தவர்கள் என்று இந்த வார நேயர் என்ற நிகழ்விலே அவரை பற்றியும் அவருக்கு விருப்பமான அவர் கேட்ட பாடல்களுள் 10 பாடல்களை ஒரே நேரத்தில் தொடர்ந்து கேட்டு மகிழும் பாக்கியம் பெற்றிருக்கின்றோம் அவரோடு நாங்களும். அவர் யாராக இருக்கலாம் என்றுதானே எண்ணுகிறீர்கள். 40 உறவுகள் வந்து சென்று விட்டார்கள். 41வதாக வந்த வரும் அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்று எண்ணும் வேளையிலே இவர் நீண்ட கால உறவு அல்ல, ஆனாலும் வானொலி அனுபவம் உள்ளவர்கள் இவரும் ஒருவர். பல வானொலிகளை கேட்கும் வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியையும் கேட்டு மகிழ்ந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் நல்லதோர் நண்பர் அவருக்கு கிடைத்து அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு மொன்றியல் தமிழ் வானொலியை கலந்து கொள்ள ஆரம்பித்து இன்று வரை தொடர்ந்து இருப்பவராக இருக்கின்றார். அவர் கேட்டு மகிழ்ந்த வானொலிகளிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறப்பை நன்குணர்ந்து வந்து இணைந்து அன்பாக பழகி எல்லோருடனும் தன்னை அறிமுகப்படுத்தி இணைந்து கொண்டு ஓர் உறவாகிவிட்டார். அவர் வரும் போதும் அவரோடு நான் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் அவரை ஒரு செல்ல பெயர் கொண்டு அழைப்பேன். புரியுதா? அவர் யாராக இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள். அவர் வேறு யாரும் அல்ல, தமிழ்நாடு நெய்வேலி மாநிலம் அரசடிக்குப்பம் சரவணன் அவர்கள் யாம் இருக்க பயமேன் என்று நான் அழைத்துக் கொள்பவர். இன்று காற்றலையிலே தனக்கு விருப்பமான பாடல்களாக எங்களுடன் கேட்டு மகிழ்ந்த பாடல்களுள் 10 பாடல்களை ஒரே நேரத்தில் கேட்டு மகிழும் அந்த வேளையில் நாங்களும் அந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொள்வோம்.

அவர் வரும்பொழுதெல்லாம் அவருடைய பெயரை கூறுவதற்கு முன் நான் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே என்றுதான் கூறுவேன் என்றும், யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே நெய்வேலி மாநிலம் அரசடி குப்பத்திலிருந்து என்று முன்னிலை தமிழ் வானொலி உங்களை வருக வருக என்று வரவேற்று, நீங்கள் விரும்பி கேட்ட பல பாடல்கள் இருக்கின்றன, அவற்றுக்குள்ளே ஒரு 10 பாடலை தெரிவு செய்து என்று காற்றலையில் தொடர்ந்து ஒலிபரப்ப இருக்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா? இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று உங்களுக்கு கூறி உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ ஆரம்பிப்போம்.

மொன்றியல் தமிழ் வானொலியில் வந்து இணைந்த வேளையிலே நீங்கள் முதலில் கேட்ட பாடலாக ஞாபகம் இருக்கின்றது, இங்கே பதிவிலும் இருக்கின்றது. அந்த பாடல் என்னவென்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். கரும்பு வில் என்ற திரைப்படுத்த பாடல், மீன் கொடி தேரில் என்ற வரி எடுத்து பாடுகின்றது. முதல் பாடலாக உங்களை மகிழ்வித்து ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் எனக்கு பதிலும் தந்திருந்தீர்கள். இந்த பாடலை கேட்டு மகளை வைத்ததற்கு நன்றி என்றும், வரும்போது கூச்சமாக பேசுவீர்கள், அதிகமாக பேச மாட்டீர்கள், ஆனால் அதிகமாக பேச வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நீங்கள் வேறு உறவுகளையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றீர்கள். அவர்கள் வந்தும் வராததுமாக இருக்கின்றார்கள், ஆனால் நீங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி உங்களுக்கு. அந்த வேளையில இந்த பாடல் உங்களை மகளை வைத்திருக்கும், பழைய நினைவுகளை மீட்டியிருக்கும். முன்றியல் தமிழ் வானொலியில் எப்படி சேர்ந்தேன், எப்படி பேசினோம், இவர்கள் எல்லாம் எங்களோடு எப்படி பழகினார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே, இரண்டாவதாக நீங்கள் தந்த பாடல் எனக்கும் மிகவும் பிடித்த பாடல். அது மட்டுமல்ல, பல உறவுகளுக்கு பிடித்த ஒரு பழைய திரைப்பட பாடல், ராணி சம்யுக்த என்ற திரைப்பட பாடல் நினைவு இருக்கின்றதா? நீங்கள் கேட்டது ஓ வெண்ணிலா ஓ வெண்ணிலா என்ற இனிமையான பாடல், அற்புதமான பாடல். இப்பொழுது காற்றலையில் உங்களுக்காக இரண்டாவது பாடலாக நான் தர இருக்கின்றேன். ஒலிக்கின்றது பாடல் சரவணன் அவர்களே.

மீன்கொடை தேரில் ஓ வெண்ணிலா என்ற பாடலை தந்துவிட்டு இன்னுமோர் பாடல் தந்திருக்கின்றீர்கள். அற்புதமான ஒரு பாடல், அழியாத காவிய பாடல்களுக்குள்ளே தெரிவித்து தரும் பாடல்களுள் நீங்கள் தந்த பாடல்தான் இன்னும் ஒரு பாடல். என்ன பாடல் என்று எண்ணுகிறீர்கள்? ஆரம்ப காலத்தில் நீங்கள் வந்தபோது கேட்ட பாடல்கள் மிக மிக சிறப்பான பாடல்கள். இப்பொழுதும் நீங்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்ற பாடல்கள் மிகவும் சிறப்பான பாடல்களாக இருப்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் சரவணன் அவர்களே, அன்போடு பேசி சிரித்து மகிழ்ந்து பேசக்கூடிய ஒரு சிரிப்பு புன்சிரிப்போடு வந்து பேசி மகிழக்கூடிய நீங்கள் வார்த்தை ஆரம்பித்து விட்டால் சிரித்து விடுவீர்கள். அந்த வகையிலே போலீஸ்காரன் மகள் திரைப்படுத்த பாடல் ஒன்று தந்தீர்கள் அல்லவா, அந்த பாடல் இப்பொழுது பாடுகின்றது. உங்கள் காதோரமும் எங்கள் காதோரமும் இனிக்கும் வகையிலே பாடும் அந்த பாடல், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற இனிமையான பாடல்.

இது என்ன, நான் கேட்ட பாடல்களை அப்படியே சொல்லி தருகின்றாரே என்று கூறுகின்றீர்கள். இதுதான் மொன்றியல் தமிழ் வானொலி. சிந்தனை செல்வனின் சிந்தனையிலே ஊர் இருக்கும் சில விடயங்கள் பதிந்துவிடும், அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். பாடுவீர்களா என்று கேட்டால் ஐயையோ எனக்கு பாடலே வராது என்று கூறுவீர்கள். ஆரம்பத்தில் உங்களை பாட வைப்பதற்கு நான் பட்ட பாடு. எப்படியும் உங்களை கொண்டு ஒருவரியாவது பாட வேண்டும் என்று பாட வைத்து இருவரியாக பாடி பல்லவியை பாடி பின்பு முழுமையாகவும் பாடி காட்டியிருக்கீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் நீங்கள் வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக உங்களோடு பேசி மகிழ்ந்து எல்லோரையும் மலர வைக்கும் முறையிலே இனிமையாக பேசுவீர்கள், அன்பாக பேசுவீர்கள், எல்லோருடனும் ஒத்து போகும் நோக்குடனே பேசுவீர்கள். அந்த வகையில் இன்னும் ஒரு பாடல் உங்களுக்காக ஒலிபரப்ப இருக்கின்றது. அந்த பாடல் நான் மலரோடு தனியாக ஏனெங்கு வந்தேன் என்ற பாடல், இரு வல்லவர்கள் திரைப்படுத்த பாடல். விருப்பமான பாடல் தானே, நீங்கள் கேட்ட பாடல்களுள் இந்த பாடலும் ஒரு பாடலாக தெரிவித்தது என்று உங்களுக்காக இந்த வார நேயர் நிகழ்விலே ஒலிபரப்புகின்றேன். அன்பு சரவணன் அவர்களே.

இடையிடையே பல உறவுகள் வந்தாலும் நிரந்தரமான உறவாக எங்களோடு நிலைத்து விட்டீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியோடு வாழ்த்துக்களை கூறி உங்களை வரவேற்று நாங்கள் அன்பாக இணைத்து எங்கள் உறவுகள் உறவாகத்தான் எண்ணுகின்றோம். நிகழ்ச்சிகளிலே ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர முடியவில்லை என்றால் நாங்கள் பல தடவை யோசிப்போம். ஆனால் யோசிப்பதற்கு இடமே தேவையில்லை. ஏனென்றால் அது யாருடைய சதியும் இல்லை, வலைத்தளத்தினுடைய சதி. உங்களுடைய இணையதளம், உங்களுடைய தொலைபேசி எத்தனையோ தடவைகள் சக்தி இழந்திருக்கும். இழந்தாலும் நீங்கள் சலிப்படையாமல் களைப்படையாமல் மீண்டும் மீண்டும் நீங்கள் அழைத்து உங்கள் விடயத்தை கூறத்தான் தண்டிப்பீர்கள். அது ஒரு அற்புதமான நிகழ்வாக, அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்பது உறவே. ரோஜா மலரே ராஜகுமாரி என்ற ஒரு பாடல் கேட்டீர்கள் அல்லவா? இந்த படம் அற்புதமான ஒரு திரைப்படம், வீர திருமகன் திரைப்படுத்து பாடல். எங்கே அந்த பாடலை கேட்போமா சரவணன்?

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியில் வாரம் ஒரு நாள் மலரும் இந்த வார நேயர் நிகழ்ச்சி. இந்த வார நேயராக இன்று வந்து எங்கள் வானொலியில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். தனது விருப்ப பாடல்களோடு தொடர்ந்து கேட்கும் பாக்கியத்தை பெற்றவர் நெய்வேலி மாநிலம் அரசடிக்குப்பம் சரவணன் அவர்கள். அவர் தான் மட்டுமல்ல, தன்னோட நண்பர்களை இணைத்துவிட்டு நண்பர்கள் வராதவர்களிலும் நண்பர்களுக்காகவும் பாடலை கேட்டுக்கொள்வதில் வல்லமை உள்ளவர். வலைத்தளம் எப்படித்தான் சதித்ததாலும் நான் வந்து விடுவேன் என்று துணிச்சலோடு வருவார். அது மட்டுமில்லாமல் பாட்டுக்கு பாட்டு நிகழ்விலே வந்து அவரும் வெற்றி பெற்றிருக்கின்றார், இடத்தை பெற்றிருக்கின்றார், பல பாடல்களை தருவார். அவருக்கு இந்த வலைத்தளம் சதி செய்யாது விட்டால் அவர் முதலிடத்தை மிக வெகு விரைவில் பிடிப்பார் என்று நான் அவருக்கு வாழ்த்து கூறி வரவேற்று இன்று அடுத்த பாடலை ஒளிபரப்ப இருக்கின்றேன். சரவணா, இந்த பாடல் மிகவும் பழைய திரைப்படத்து பாடல். அன்று என் தந்தையார் வாயிலிருந்து இந்த பாடல் பாடியதை நான் கேட்டிருக்கின்றேன். அந்த பாடல் 5 ரூபாய் நோட்டு என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல், அந்தமான் கைதி என்ற திரைப்படத்து பாடல். எங்கே அந்த பாடலை கேட்டு இப்பொழுதும் அவ்வப்போது கேட்பதில் நாங்கள் ஆர்வமாக அந்த பாடலை கேட்டு மகிழ்வதுண்டு. 5 ரூபாய் நோட்டு என்ற பாடல் இப்பொழுது ஒலிக்கின்றது. உங்கள் காதோரமும் எங்கள் காதோரமும் இந்த வார நேராக திகழும் சரவணா உங்களுக்காக.

விடயத்தை நாங்கள் எடுத்து பேச முன்வந்தாலும் அதற்கு தக்க பதில்களை தருவதில் வல்லவர் சரவணன் அவர்கள். அது மட்டுமல்ல, பாடல்களை பற்றிய சரித்திரங்கள் தெரிந்தவர். ஒரு பாடலை கூறிவிட்டால் அந்த பாடலினுடைய சரித்திரத்தையே கூறிவிட்டு செல்லக்கூடிய பக்குவமும் ஆய்வு திறனும் உங்களுக்கு இருக்கு என்பதை நான் அறிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, வேறு ஏதாவது தகவல்களை கூட நாங்கள் பரிமாறிக்கொள்ளும் வேளையிலே ஒரு விடயத்தை எடுத்து கூறிவிட்டால் அந்த விடயத்தின் நன்மை தீமைகளை கலந்து எங்களோடு பகிர்ந்து கொள்வதில் வல்லவர் நீங்கள் என்று எண்ணும் இந்த வேளையில் சரவணனுக்காக இன்னும் ஓர் பாடல், பொய் சாட்சி திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்ட பாடலாக இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் "அதோ அந்த தென்றல்" என்ற வரியை தாங்கி வருகின்றது.

0: தங்க குடம் மன்னன் வசம்,
1: கந்தபுரம் அள்ளி தரும் அந்தின் ரசம்,
0: மங்கை எனும் தங்க குடம் மன்னன் வசம்.

இனிமையான பாடல்களை நீங்கள் கேட்பதில் வல்லவர் என்றாலும் இந்த பாடல்களை நான் ஒலிபரப்பும் போது இதெல்லாம் என் விருப்ப பாடலாக நான் கேட்டு எழுதி அனுப்பிய பாடல்களாச்சே, எப்படி இவர்கள் தருகின்றார்கள் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். இது மொன்றியல் தமிழ் வானொலி ஆவணங்களாக இருக்கும் எங்களுடைய அசைவுகள் அத்தனையும். இப்பொழுது நீங்கள் அண்மையிலே வந்தடைந்தாலும் எங்கள் நிகழ்ச்சியை 24 மணி நேரமும் நீங்கள் செவி மடுக்கின்றீர்கள் என்பதை நான் அறிவேன், இங்கே பார்த்து கொள்ளுவேன். அந்த வகையிலே எங்களுடைய பழைய நிகழ்வுகள் எல்லாம் மறு ஒலிபரப்பு வரும்போது அவர்களை கேட்டு ஆனந்தப்படுகின்றீர்கள், அதை என்னோடு பேசியும் மகிழ்ந்திருக்கின்றீர்கள், அதை நான் மறக்க மாட்டேன். அதேபோன்று உங்களை பற்றிய ஆவணங்களும் எங்களிடம் இருக்கின்றது, நாங்கள் பாதுகாத்து வைத்திருக்கின்றோம். இது இன்று நேற்றல்ல, 26 வருடங்களை கண்ட வானொலி இந்த வானொலி, மொன்றியல் தமிழ் வானொலி கனடாவிலிருந்து ஒலிபரப்பும் இந்த வானொலி. எல்லோரையும் அறிந்து எத்தனை நண்பர்களை பெற்று எத்தனையோ உறவுகளை பெற்றவளை நீங்களும் அவர்களோடு ஒருவராக வந்து நிரந்தர நேயராக எங்களோடு இணைந்து இன்று இந்த வார நேயர் நிகழ்வுக்கு ஆளாகி இருக்கின்றீர்கள். உங்களுக்காக தரும் பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்கும் இந்த வேளையிலே அடுத்து ஒலிக்க இருக்கின்றது அற்புதமான கருத்தை கொண்ட ஒரு பாடல், வான் நிலா நிலா அல்ல என்ற முதல் வரியை கொண்ட பாடல், பட்டின பிரவேசம் திரைப்படத்தின் ஒலிக்கின்றது.

காலநிலைகளை பற்றி நாங்கள் பேசும் பொழுது நான் எங்கள் ஊரின் காலநிலையை உங்களுக்கு கூறும்போது உங்கள் ஊரின் காலநிலையை எப்படி அறிவதென்று தேடி திரிந்து எடுத்து வந்து உடனே எங்களோடு பகிர்ந்து கொண்டு சிரிக்க வைப்பீர்கள், மகிழ வைப்பீர்கள். அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நான் மறக்க மாட்டேன். இருப்பினும் என் உறவுகள் எல்லாரும், எங்கள் உறவுகள் எல்லோரும் அதை மறக்க மாட்டார்கள். சரவணன் என்றால் யார் என்று தெரியக்கூடிய வகையில் நீங்கள் இணைந்து எங்களோடு வளர்ந்து வருகின்றீர்கள். அந்த வகையிலே நாட்டை பற்றி, பூகோளத்தை பற்றி

பிரபு சரவணன், உங்களுக்காக நான் இன்னுமொரு பாடல் தரட்டுமா? எனக்கும் மிகவும் விருப்பமான பாடல், உங்களுக்கும் அது விருப்பமாக இருந்திருக்கிறது, ஏனையோருக்கும் அது பிடிக்கும். அந்த பாடல் என்ன பாடல்? பாடலை கேட்டுவிட்டு கூறட்டுமா? பாடலை என்ன பாடலாக இருக்கும் என்று சிந்திக்கின்றீர்கள் நீங்கள். அது வேறு ஒன்றுமில்லை, இரு மலர்கள் திரைப்படுத்து பாடல். எது இது?

பதனி சனித தன தஜம் தப ஜுன தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பவதன குஜம் ஜம் பமபதீம் தகிட நிதமஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரிணி ததரி தஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிரித தன தாப ஜனும் தரிகம பதனி சாரிகதி நீத தரிகிணதும் சரிகம பதனி தடித நீத தரிகிணதும் திகசாரி நீத தனிகரி நீத தரிகிணதும் தரி

ஊடல் பாடல்கள், உறவுமுறை பாடல்கள், தத்துவ பாடல்கள் என்று பலவிதமான பாடல்கள், இசையோடு வரும் பாடல்கள், இசை மலையாக பொழிந்து வரும் பாடல்களில் அவற்றையும் கேட்ட பொழுது இறுதியாக ஒரு பாடலை தந்துகின்ற நிகழ்ச்சிக்கு நாங்கள் விடை கொடுப்போம் என்று எண்ணுகின்றேன் சரவணன். அந்த பாடல் மிகவும் ஒரு வித்தியாசமான பாடல். அந்த பாடல் சிஐடி சங்கர் என்ற திரைப்படத்தில் நீங்கள் கேட்ட பாடல், நாணத்தாலே கண்ணம் மின்ன மின்ன, அற்புதமான ஒரு பாடல். இனிமையான இந்த பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன் சரவணன் அவர்களே.

அவ்வேளையிலே ஒரு பாடலை மட்டும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு இன்று ஒரே தடவையிலே 10 பாடல்களை இன்று உங்களுக்காக ஒலிபரப்பி மொன்றியல் தமிழ் வானொலி உங்களை மகள வைத்து பெருமைப்படுத்தி சந்தோஷப்படுகின்றது. நாங்கள் எல்லோரும் மகிழ்கின்றோம். இப்படி எங்களுக்கு எல்லாம் உறவுகள் இருக்கின்றார்கள். எங்கெங்கோ எல்லாம் இருந்து வந்து எப்படி உறவாகின்றார்கள். நீங்கள் இப்பொழுது பல நண்பர்களை எல்லாம் எங்கள் வானொலிக்குள்ளே கண்டிருப்பீர்கள். உறவுகளே, அன்பு சரவணன் அவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட 10 பாடல்கள் தொடர்ந்து ஒலித்து எங்களை மகள வைத்தது என்றுதான் கூறிக்கொண்டு உங்களையும் மகள வைத்திருக்கும். என்ன நினைக்கின்றீர்கள்? மகிழ்வாகத்தானே இருக்கின்றது. மீண்டும் நாங்கள் மேலும் மேலும் சந்திப்போம். இத்தனையோ உறவுகளின் பாடல்களை கேட்டு கேட்ட மகிழ்ந்த நீங்கள் என்னுடைய எனக்காகவும் ஒரு நாள் வருமானம் எண்ணியிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். அது அந்த எண்ணம் ஈடேறி இருக்கின்றது. இனிமையாக மகிழ்வாக அன்பாக நாங்கள் என்றும் வாழ வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலியோடு என்றும் எங்களோடு இணைந்திருக்க வேண்டும். நீண்ட காலமும் நிறைந்த செல்வங்களும் மகிழ்வும் பெற்று நீங்கள் வல்லவனாக நல்லவனாக வர வேண்டும் என்று மகிழ்வோடு கூறி இன்றைய நிகழ்ச்சியை எங்கள் அன்பு உறவுகள் எல்லோருடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறி விடைபெற்றுக் கொள்வோம். வாழ்க வளர்க்க சரவணன், யாமிருக்க பயமேன் என்று கூற வைக்கும் அன்பு சரவணன் அவர்களே. நிறைவு பெற்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் இந்த வார நேயர். இந்த வார நேயராக எங்களோடு இணைந்து தன்னுடைய மனோநிலையிலே தெரிந்த பாடல்களை தந்து ஒரே நேரத்தில் 10 பாடலையும் கேட்க வைத்த நெய்வேலி மாநிலம் அரசடிக்குப்பம் சரவணன் அவர்களுக்கு நன்றி கூறி விடை கூறி வாழ்த்து கூறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம் என் அன்பு உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

சோழ நகர் தாண்டி சுகமாக காற்றலையில் வலம் வந்து வானொலிதனில் புகுந்து உங்கள் வாசலிலே நின்று வணக்கம் என்று அன்போடு கூறி காற்றலையில் இணைகின்றேன். உங்கள் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றேன். அந்த வேளையில் நாங்களும் நலமே என்று அன்போடு கூறிக்கொள்கின்றேன். கலகலவன காற்றலையில் கலந்து செல்லுமங்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை உலகெல்லாம் பறந்து அன்பு உள்ளங்களின் இதயத்தில் கலந்து சிறந்ததோர் ஊடகமாக வானொலியில் தமிழ்ந்து வந்து நெஞ்சங்களால் மகிழ்ந்து வாழ்த்திக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இனிமையான இந்த வேளையிலே சிந்தனை செல்வன் நான் உங்களோடு ஒரு மணி நேரத்திற்கு கலந்து கொண்டு தர இருக்கின்றேன் நிகழ்வுகளை.

வாரந்தோறும் மலர்ந்து வரும் மொன்றில் தமிழ் வானொலியில் திரை தந்த ராகங்களில் ராகம் தேடும் படலம் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களுக்கு அளிக்கவிருக்கின்றேன் என்று

திரை தந்த ராகங்களிலே மோகன ராகத்தை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேளை கேட்டிருக்கும் பாடல்கள் முதல் பகுதி, பகுதி இரண்டு, மூன்றாம் பகுதி என்று மூன்று தடவைகள் காற்றலையில் வலம் வந்தது. தென்னகத்து திரையுலகத்தில் திரையோடிய அந்த மோகன ராக பாடல்கள். அந்த வகையிலே இன்றும் நாங்கள் மோகன ராகத்தின் மிகுதி பாடல்களையும் கேட்க வருகின்றோம். அன்பு உறவுகளே, மோகன ராகம் வரும் வேளையிலே இந்த மோகன ராகத்தை பற்றி உங்களுக்கு நான் முன்பு பல தடவை மூன்று பகுதிகளிலும் கூறியிருக்கின்றேன். இது ஒரு உபாங்க ராகமாகும். ரி, க, த என்பன ராக சாயா ஸ்வரங்கள். இதில் வெறும் ஜண்டை ஸ்வரங்களும் தாடு பிரயோகங்களும் ராக ரஞ்சகமானவை. இது ஒரு திரிஸ்தாயி ராகமாகும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் இது இரவினில் பாட மிக மிக ரஞ்சகமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறார்கள். இது ஒரு புராதன ராகமாகும். எல்லா உருப்படி வகைகளையும் இந்த ராகத்திலே நாங்கள் காணலாம். அன்பு உறவுகளை, இந்த ராகம் சுலோகங்களும் விருத்தங்களும் பாடுவதற்கு ஏற்ற ராகமாகும். அது மட்டுமல்லாமல் இது ஒரு வர்ணனைக்குரிய ராகமும் ஆகும். இசை நாடகங்களிலும் நிறுத்திய நாடகங்களிலும் காணப்படும் பிரசித்தி ராகங்களில் இதுவும் ஒன்றாகும். மனித வர்க்கத்துக்கு தெரிந்த மிக பழைய ராகம் இது ஆகும். இந்த ராகத்தில் வரும் ஸ்வரங்கள் ஷட்ச பஞ்சம முறையில் முதன் முதலில் தோன்றும் ஸ்வரங்களாகும். இந்த விடயத்தை ஆதிகாலத்திலேயே எல்லா நாட்டு இசை கலைஞர்களும் கையாளப்பட்டு வந்து வெற்றி காணப்பட்ட ராகமாகும். ஆதிவாசிகள் இசையிலும் பாமர மக்கள் இசையிலும் கூட இவ்விராகம் வழக்கத்தில் இருந்து வருகின்றது. முன்பே நான் கூறியிருந்தேன், இந்த இந்துஸ்தானியில் இந்த ராகத்தை பூப் என்று அழைப்பார்கள். சர்வ ஸ்வர மூர்ச்சநாகர ஜன்ம ராகம். இவ்ராகத்தின் ரிஷபகாந்தார பஞ்சம தெய்வத மூர்ச்சனைகளே முறையே மத்தியமாவதி, இந்தோளம், சுத்த சாவேரி, உதயரவிச்சந்திரிகா ஆகிய ராகங்களால் இது ஒலிக்கின்றன. முல்லை பண் என குறிக்கப்படுவதும் இந்த மோகன ராகத்தை தான். மெய்யுருக பாடி இறைவனையே மனங்கனிய வைத்து முத்துநிலை பெற்ற எங்கள் மாணிக்க வாசகர் கூட அந்த திருவாசகத்தை பாடியிருக்கின்றார். திருவாசகத்துக்கு உருகாதார், எந்த வாசகத்துக்கும் உருகார் என்று கூறுவதற்குரிய அந்த அளவு பெருமைக்குரிய ராகமாக இந்த மோகன ராகம் அறியப்படுகின்றது. அந்த மாணிக்க வாசகர் கூட அந்த சிவபுராணம் அந்த திருவாசகத்தை இந்த மோகன ராகத்தில் தான் பாடி இறைவனை மகள வைத்து முத்தி நிலை அடைந்தார் என்று கூறுகின்றார்கள். அன்பு உறவுகளே, அந்த வகையில் இன்று நாங்கள் தென்னகத்து திரையுலகில் திரைப்படங்களில் வந்த அநேக பாடல்கள் எல்லா இசையமைப்பாளர்களாலும் கையாளப்பட்டு குரல் வளத்தில் சிறந்த பாடகர்களினால் பாடப்பட்டு வந்த ராகங்களோடு அமைந்த பாடல்களை இன்று நாங்கள் மீண்டும் காண இருக்கின்றோம். அன்பான என் உறவு நீங்கள்,
அந்த வகையிலே 1961 திரையுலகத்திற்கு வந்து வெற்றி நடை போட்ட ஒரு திரைப்படம் பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இருவரும் இரட்டையர்கள் என்ற பெயரில் இசையமைத்துவிட அந்த பாடலை எங்கள் இசை சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படும் திரு டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அவர் பாடிய அந்த பாடலை இன்று காட்டலையில் நான் தந்து மோகன ராகத்தின் 4வது பகுதியின் 1வது பாடலை தொட்டு விடுவோமா?

ஏகாந்த வேளையிலே உள்ளத்தில் தோன்றும் உணர்வுகளின் எண்ண கருத்துக்களை உதட்டிலே கொண்டு வந்து வார்த்தையால் வடிக்கும் வேளை அதற்கு அந்த நிலைக்கேற்ற ராகத்தை உருவாக்கி தன் மனக்கிடக்கையை வெளியே கூறுவதற்கு உகந்த ராகம் மோகன ராகம். நேயர்களை, நீங்கள் கேட்ட இந்த பாடல் 1961 தென்னகத்து தமிழ் திரையுலகின் வந்து வெற்றி நடை போட்டு மக்களின் உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த திரைப்படம் பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் வந்த இந்த பாடலை இரட்டையர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இருவரும் சேர்ந்து இசையமைத்துவிட இசை சக்கரவர்த்தி டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே வெளிவந்து எங்களையும் ஏகாந்த நிலைக்கு கொண்டு சென்று சிந்திக்க வைத்தது இந்த பாடல். இது மோகன ராகத்தில் அமைந்த பாடல். நீங்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் திரை தந்த ராகங்கள் படலத்திலே மோகன ராகத்தில் வந்த பாடல்களின் பகுதி 4 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நான் அடுத்த பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் கூட 1973 தென்னகத்து திரைவானில் ஜொலித்துக் கொண்டிருந்த ஒரு படம் முகமது பின் துக்ளக் என்ற திரைப்படம். இந்த படத்தில் கூட மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ஐயா அவர்களினால் இசை கூட்டப்பட்டு இசை சக்கரவர்த்தி டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களினால் பாடப்பட்ட மிகவும் இனிமையான ஒரு பாடலை இந்த மோகன ராகத்தில் பாடியிருக்கிறார் என்று அந்த பாடலை கேட்கும் பொழுது எங்களுக்கு மனமகிழ்வை தந்து கொண்டிருக்கின்றது. உறவுகளே, இது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் திரை தந்த ராகம் படலத்திலே மோகன ராகத்தின் பாடல்களின் எண்ணிக்கையிலே 4வது பகுதியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் 2வது பாடல்.

0: உடம்பெல்லாம் சிலுக்குது.
1: மகிழ்வான நேரத்திலே குழுக்களாக நின்று ஒரு விழாவை கொண்டாடும் வேளையில் கூட வாழ்த்தி பாடுவதற்கு இந்த ராகம் மிகவும் பொருத்தமானது என்று காட்டியிருந்தார்கள். முகமது பின் துக்லக் திரைப்படத்திலே 1973 எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களினால் இசைகோர்த்து பாடப்பட்ட இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அந்த பாடலை தந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் திரை தந்த ராகங்கள், திரை தேடி அந்த படலத்தில் எடுத்து வந்த பாடல்களுள் 4வது பகுதியில் தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த ராகத்தை தந்து இந்த பாடலை கேட்டு மகள சந்தர்ப்பம் தந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வாழ்த்துக்கள்.

அடுத்து வரும் பாடல் கூட எங்கள் செல்வி என்ற திரைப்படத்தில் 1960 ஆண்டு பாடப்பட்டிருக்கின்றது. இந்த பாடல் பி. சுசீலா அம்மா அவர்களினால், இசை அரசி பி. சுசீலா அம்மாவினால் பாடப்பட்ட அந்த பாடலுக்கு திரை இசை திலகம் கே. வி. மகாதேவன் ஐயா அவர்கள் இசை கூட்டியிருக்கின்றால் எங்கள் செல்வி என்ற திரைப்படம். எங்கள் செல்வி என்ற திரைப்படத்தில் வந்த இந்த பாடல் கூட மோகன ராகத்தில் அமைந்திருப்பது என்பது ஆச்சரியப்படக்கூடிய விடயம்தான். அதனால் அந்த பாடலை இன்று 4வது பகுதியிலே கேட்டுவிடுவோமா என்ப உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மோகன ராகம் 4வது பகுதி.

பெண்கள் செல்வி திரைப்படம் 1960 வந்த வேளை திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயாவினால் இசையமைக்கப்பட்டு இசையரசி பி சுசீலா அவர்களினால் இளமை குரலிலே பாடிய அந்த பாடல் மோகன ராகத்தில் அமைந்திருந்த அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. இது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. இந்த மோகன ராகத்தில் வரும் பாடல்கள் பக்தி மயமாக இருக்கும், வைகரை பாடலாக இருக்கும், காதல் காவிய பாடல்களாக இருக்கும், எழுச்சி பாடலாக இருக்கும், சோகம் ததும்பும் பாடலாக இருக்கும், ஏன் நகைச்சுவை பாடலாக கூட இருக்கும். எல்லா வகையான நவரசங்களுக்கும் அந்த குணத்துக்கேற்ப இயல்பு மாறாத வகையிலே அந்த ராகம் குரலிலே இருந்து தொனிக்கும் வேளையில் அந்த ரசம் சொட்டும் எங்கள் உள்ளத்திலே கூட. அந்த பாவங்களை அப்படியே உணர்ச்சியோடு நாங்கள் உணரக்கூடிய வகையில் வைத்த இந்த பாடல் மோகன ராகத்தில் வந்த பாடல் என்று கூறிக்கொள்ளுகின்றார்கள் அன்பு உறவுகளே. அந்த வகையில் இனி வரும் பாடல் ஆட வந்த தெய்வம் என்ற திரைப்படத்திலே 1959 இந்த திரைப்படம் தென்னகத்து திரைவானில் வெளியிடப்பட்டு பட்டி தொட்டி எங்கும் பரந்த மக்கள் வந்து பார்த்து மகிழ்வடைந்து புத்திஜீவிகளாக மாறியவர்களும் இருக்கின்றார்கள். இந்த ஆட வந்த தெய்வம் திரைப்படத்திலே பி சுசீலா அம்மாவின் குரலில் மீண்டும் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் திரை இசை திலகம் அமைத்திருக்கின்றார். இந்த மோகன ராகத்திலே இந்த பாடலை அந்த பாடலை நாங்கள் கேட்கும் வேளை எங்களை அறியாமல் எங்கள் உள்ளம் உணர்ச்சியில் ததும்பி உள்ளம் தடுமாறி மயங்கி விழும் வேளையிலே அந்த பாடலின் வரிகள் எங்கள் உள்ளத்திலே புகுந்து வாழ்க்கையின் சீரான சிந்தனைகளை ஊட்டிச் செல்லும் அன்பு உறவுகளை. இது மோகன ராகத்தில் வரும் பாடல் திரை தேடும் திரை படலத்திலே தென்னகத்து திரை உலகம் தந்த திரை தந்த ராகம் பகுதியிலே 4வது பகுதியில் வரும் பாடல் மோகன ராக பாடல்.

நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றில் தமிழ் வானொலியின் திரை தந்த ராகம் பகுதியிலே பகுதி 4 மோகன ராகத்தின் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே உணர்ச்சிகளை தந்து வைத்த இந்த பாடல் மோகன ராகத்தில் அமைந்த ஆடவந்த தெய்வம் திரைப்படத்திற்காக அன்னை பி சுசீலா அம்மா அவர்களினால் பாடப்பட்டு இசை திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களினால் இசை கோர்க்கப்பட்ட பாடல். மீண்டும் மீண்டும் நான் கூறிக்கொண்டு இருக்கின்றேன், இந்த பாடல்களை தெரிந்தெடுத்து வந்து காற்றலையில் தருவதற்கு மொன்றியல் தமிழ் வானொலியின் பேருதவி எங்களுக்கு நலம் பயந்தது என்று கூறலாம். அன்பு உறவுகளே, பக்தி காதல் எழுச்சி சோகம் நகைச்சுவை என்றெல்லாம் எல்லா நவரசங்களுக்கும் பொருத்தக்கூடிய பாடல்களை தந்து கொண்டிருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மோகன ராகம் தருகின்ற அடுத்த பாடல் கூட 1958 எங்கள் குடும்பம் பெரிது என்ற திரைப்படத்திலே இசை சக்கரவர்த்தி TMSC உடன் இசையரசி பி சுசீலா அம்மா பாடியிருக்கின்றார்கள். இந்த பாடலை இசையமைத்திருக்கின்றார் TG லிங்கப்பா அவர்கள். இவர் ஒரு சிறந்த இசை மேதை. இவர் அமைத்த பாடல்களும் மிகவும் எழுச்சியான பாடல், உணர்ச்சி வசமான பாடல், அருமையான ராகங்களோடு பக்தி மேம் சொட்டக்கூடிய பாடல்களையும் அமைத்திருக்கின்றார் என்பதற்கு உதாரணமாக காற்றலைக்கு வருகின்றது மோகன ராகத்தில் எழுந்த எங்கள் குடும்பம் பெரிது திரைப்படத்திலான பாடல்.

இது மோகனராக பாடல். கேட்ட பாடலை டி எம் எஸ் ஐயாவுடன் பி சுசீலாமா பாடியிருக்கும் வேளையில் அதற்கு இசை கொடுத்திருக்கிறார் டி ஜி லிங்கப்பா அவர்கள். எங்கள் குடும்பம் பெரிது என்ற திரைப்படம் 1958 தமிழகத்தின் தென்னகத்தின் திரைப்படம், தமிழ் திரைப்பட உலகிலே உலா வந்த பாடல். நீங்களும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் திரை தந்த ராகம் படலத்திலே மோகன ராகத்தின் 4வது பகுதி. அந்த வகையிலே அடுத்து வரும் பாடலை கூட நாங்கள் எடுத்து வரலாம். மனிதன் மாறவில்லை திரைப்படத்தில் இங்கே வருகின்றார் ஏ.எல். ராகவன் ஐயா அவர்கள். அவருடன் சேர்ந்து பி லீலா அவர்கள் பாடியிருக்கின்றார், பி சுசீலாமா பாடியிருக்கின்றார்கள். இந்த திரைப்பட பாடலை மனிதன் மாறவில்லை திரைப்படத்திற்கு ஐயா கண்டசாலா அவர்கள் இசையமைத்திருக்கின்றார்கள். அவர் இசையமைத்த இந்த பாடல் இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் திரை தந்த ராகங்களிலே மோகன ராகத்தில் வந்து அமைந்து எங்களுக்கு இசை தருகின்றது. இந்த பாடல் இசையோடு இன்பத்தையும் தருகின்றது, இன்பத்தோடு மயக்கத்தையும் தருகின்றது. இந்த பாடல் இத்தனை உணர்வுகளை அள்ளி தெளிக்கின்றது. இந்த பாடல் அன்பு உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை. மனிதன் மாறவில்லை திரைப்படம்.

இனிமையான அந்த பாடலை தந்து சென்றது மனிதன் மாறவில்லை திரைப்படத்தில் ஏ எல் ராகவன் ஐயாவுடன் பி சுசீலா அம்மா பாடிய அந்த பாடல் கண்டசாலா அவர்களின் இசையல். மோகன ராகம் இரவு நேரத்தில் பாடக்கூடிய காதல் கீதங்களை உணர்ச்சி வசத்தோடு கூறக்கூடிய பாடல்களை அமைப்பதற்கு இந்த மோகன ராகம் பெரிதும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது தென்னகத்து திரையுலகத்திலே. அடுத்து வரும் பாடல் கூட தூய உள்ளம் திரைப்படத்தில் 1961 இந்த திரைப்படத்தில் வந்த பாடலையும் டி எம் எஸ் ஐயாவுடன் பி சுசீலா அம்மா பாடியிருக்கின்றார்கள். இந்த பாடலை இசையமைத்தவர் ஒரு வித்தியாசமான பெயருடையவர். அவர் வந்து வேறு யாரும் இல்ல, பென்டி லாயா நாகேஸ்வர ராவ் என்பவர் இந்த பாடலை இசையமைத்திருக்கின்றார். அவருடைய அந்த பாடல், ஆனால் அந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கும் ஒரு அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை மொழியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இப்பொழுது திரை தந்த ராகங்கள் பகுதியிலே, பகுதி மோகன ராகத்தின் பகுதி 4 தருவதில் பெருமை கொண்டு அந்த பாடலை உங்களுக்கு தருகின்றேன் அன்பு உறவுகளே.

மோகனத்தின் இனிமையை மிக எளிமையாக காட்டும் பாடல்களை இன்று கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் அன்பு உறவுகளை. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் திரை தந்த ராகங்கள் வரிசையிலே வரும் மோகன ராகத்தின் பகுதி 4 பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் மேலும் இனிய பாடல்களை தெரிந்தெடுத்து வந்து தருவதற்கு உதவியாக இருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை. இந்த சேவையில் நீங்களும் நானும் அருமையான பாடல்களை அன்று தொட்டு இன்று வரை அழியாத காவியமா நிலைத்து நிற்கும் இந்த பாடல்களை அமைத்த மோகன ராகத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் வேளை ஆச்சரியமும் மகிழ்வும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். இந்த வேளையிலே ஒரு பக்தி பாடலை கூட தருகின்றார்கள் மோகன ராகத்தில்.

அடுத்து வரும் பாடல் கூட தந்திருக்கின்றார்கள். சௌபாக்கியவதி திரைப்படத்தில் டி எம் எஸ் ஐயா அவர்களுடைய குரலே திரு பெண்டலாய நாகேஸ்வரராவ் அவர்கள் இசையமைக்க பட்டுக்கோட்டையார் தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் என்று அறிய கிடக்கின்றது அன்பு உறவுகளே. இந்த பாடலையும் மகிழ்வோடு நாங்கள் கேட்டு மகிழ்ந்து பக்தி அடைகிறதுக்கு வரும் இந்த பாடல் மோகன ராகத்தில் தான் வந்த அமைந்த பாடலாகும்.

கேட்டு மகிழ்ந்த பாடல் சௌபாக்கியவதி திரைப்படத்தில் டி எம் எஸ் ஐயா அவர்கள் பாடியிருந்தார்கள். இதற்கு இசை கூட்டியிருந்தார் பெண்டிலாயா நாகேஸ்வர ராவ் அவர்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதியிருக்கின்றார் இந்த பாடல் என்று கேள்வி கிடக்கின்றது. அன்பு உறவுகளை, இது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது திரை தந்த ராகம் பகுதியில் பாகம் 4 மோகன ராகம். பக்தி, காதல், சோகம், நகைச்சுவை, வைகரை, எழுச்சி போன்ற எத்தனையோ உணர்வுகளை எடுத்து கூறுவதற்கு உபயோகிக்கப்பட்ட ராகம்தான் மோகன ராகம். தொடர்ந்தும் நாங்கள் இந்த மோகன ராக பாடல்களை தெரிந்தெடுத்து வந்து மொன்றியல் தமிழ் வானொலியிலே தந்து கொண்டிருக்கும் வேளையிலே நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய பாடல்களாகவும் அதனுடைய விவரங்களையும் சற்று எடுத்து கூறும் பாக்கியம் கிடைத்தவனாக இருக்கின்ற இந்த திரை தேடும் ராகம், திரை தந்த ராகத்திலே ஒவ்வொரு ராகமாக தேடி வரும் வகையிலே இப்பொழுது மோகன ராகத்தின் பாடல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பகுதி 4 என்று இனிதாக நிறைவேறி இருக்கின்றது. அன்பு உறவுகளை, விரைவில் அடுத்த வாரத்தில் பகுதி 5 பாடல்களையும் தெரிவு செய்து கொண்டு வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இதுவரை நேரமும் இந்த நிகழ்வினை நீங்கள் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்வதோடு அல்லாமல் உங்களோடு சேர்ந்து நானும் மகிழ்ந்து கேட்கும் வகையில் இந்த துறையில் என்னை அமர்த்திய மொழியல் தமிழ் வானொலிக்கு நன்றியும் கூறிக்கொண்டு அடுத்து வரும் நிகழ்வுகளை எடுத்து பெற வந்திருக்கும் அன்பான சகோதர அறிவிப்பாளர்களையும் கலைஞர்களையும் நான் உள்வாங்கும் பொருட்டு எனக்கு கொடுத்த நேரம் முடிவடைகின்றபடியால் நான் அதை சரிபெற நிறைவேற்ற வேண்டிய நிலையில் இருப்பதனால் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து மீண்டும் ஒரு திரை தந்த ராகம் நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன் அல்லது வேறு நிகழ்வில் சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது காற்றலையில் இருந்து விடைபெறுகின்றேன். அன்பு உறவுகளே, என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றி, வணக்கம் என் அன்பான உறவுகளையும்.

சர்வதேச நேயர் விருப்பம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலிகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உலகளாவிய இருக்கும் அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக மலர்கின்றன. ஓ நெஞ்சமே இது உன்றாகமே என்று எனக்காக காத்திரு திரைப்படுத்த பாடல் இன்று முதல் பாடலாக சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நீலவான உடையில் என்று வரியெடுத்து பாடுகின்றது வாழ்வே மாயம் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடல் ஏழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் டிராஞ்சி உங்கள் பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். இந்த மின்மினிக்கு என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட பாடல் சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

உறவுகளோடு உறவுகளாக. அடுத்த உறவு அருள் மோகன் இங்கிலாந்திலிருந்து. ராத்திரியே கரு கரு ராத்திரியே என்ற வரியை ஆதார் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

தொடர இருக்கும் அடுத்த பாடல் தனுஷன் மொன்றியால் கனடாவிலிருந்து தந்த பாடல். காட்டு செண்பகம் என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பிள்ளை சட்டம்பி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

மீண்டும் கனடாவிலிருந்து தொடர்கின்றார்கள் பாடலை வன்கூவர் மாநிலத்து இளவரசி அவர்கள். பூந்தென்றல் காற்றே வா என்ற அற்புதமான அந்த பாடல் மஞ்சள் நிலா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து ஒலிக்கும் பாடலும் கனடா வன்குவர் மாநிலத்து காஞ்சனா நீங்கள் தந்த பாடல். டைம் என்ற திரைப்படுத்த பாடல் தவிக்கிறேன் தவிக்கிறேன் என்று முதல் வரியை எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

வன்கூவர் மாநிலம் வசந்தியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. மழை நின்ற பின்பும் என்று ஆரம்பிக்கும் முதல் வரி ராமன் தேடிய சீதை என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவுகளின் பாடல்கள். முதலில் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தருகின்றார். ஒரே வானம் ஒரே பூமி என்ற வரி கொண்டு டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். வரிசையோடு வரிசையாக நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேதீஸ் அவர்களும் தருகின்றார். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் என்ற பாடலை அமர்க்களம் திரைப்படத்தில் இருந்தேன்.

இவர்களோடு இணைந்து வளமைப்போடு நின்றும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா அதிகாலை நிலவி என்ற உறுதிமொழி திரைப்படுத்து பாடலை தருகின்றார்கள்.

இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்கின்றோம். திக்கட்டும் திசை பரப்பி இசையோடு வரும் அந்த பாடலை கேட்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடல் சிங்காரபூமி. சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி வைக்கின்றார் சந்திரோதியம் என்ற திரைப்படத்து பாடலை. நகைச்சுவையோடு கலந்த தத்துவமாக ஒலிக்கும் அந்த பாடல் காசிக்கு போகும் சன்னியாசி என்று வரியெடுத்து பாடுகின்றது.

தலையணை மந்திரம் முளையை கடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு காசிக்கு

குலதெய்வம் காஜி மாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம், மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை, மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ, அவள் துணையினை பிரிவது முறையோ, பகைதான் வளரும் அதையே அன்பாய் மலரும், பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ, கலந்தவர் பிரிந்திட தகுமோ, இல்லறம் இல்லறவே காசிக்கு போ.

ஐரோப்பிய மண்ணிலே சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து ஒரு பாடல் பிடிக்காது பிடிக்காது என்று காதல் கதை சொல்லவா திரைப்படுத்து பாடல் நிரேஷன் விரும்பும் பாடலாக வருகின்றது.

இவர்கள் தந்த வேளையிலேதான் ஐரோப்பிய மண் நின்றவுடன் என்னவளின் பாடலும் வரும் தானே, மரகத மேகம் சிந்தும் என்ற முதல் வரி மேகத்துக்கும் தாகம் உண்டு என்ற திரைப்படத்திலிருந்துதான் அவர் தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

வேளையிலே இறுதியாக ஒரு பாடலை. 1988 ஆண்டு திரைக்கு வந்த வசந்தி என்ற திரைப்படத்திலிருந்து ரவிவர்மன் எழுதாத கலையோ என்ற பாடலை அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கும் கொண்டு வரச் செய்கின்றார்.

இனிய உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மறந்தோம் தித்திக்கும் தீனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பி செல்லுகின்ற மகிழ்வோடு மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

காற்றலையில் கலந்து வரும். முதல் பாடம். பருவம் ஒட்டி படகும் போது என்ற பல்லவி, பணம் தரும் பரிசு என்ற திரைப்படத்திலிருந்து திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்கள் அனுப்பி வைத்த பாடலாக கேட்போம். அன்பு மகளே ஷியாமலா பிரபா, நீங்கள் தரும் பாடலை வளமை போல உங்களோடு இன்றும் ஜெயபீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நட்பவி, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களோடு நாங்கள் இணைந்து கேட்டு மகிழ்கின்றோம்.

தர்மம் தலை காக்கும் என்ற ஒரு திரைப்படுத்து பாடல் தொட்டுவிட தொட்டுவிட தொடரும், கை பட்டுவிட பட்டுவிட மலரும் என்று பாடியிருக்கின்றது. அந்த பாடலை இன்று நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளான முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைக், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹனா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் இவர்களையும் உலக தமிழர்களோடு கேட்க விரும்புகின்றோம் என்று இணைத்து அனுப்பியிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

பக்கம் வர பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து வெக்கம் வந்து குலுங்கும். பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து

கண்ணி முன்னும் பின்னும் அண்ணனடை கோத்து முத்து முத்து புன்னகையை கேத்து கண்ணி முன்னும் பின்னும் அண்ணனடை கோத்து

0: அதிசய பிறவி என்ற திரைப்படத்தில் அன்னக்கிளியே அன்னக்கிளியே என்று ஒரு பாடல் பாடியதை இன்று எங்களோடு கேட்டு மகிழ்வோம் தாருங்கள் வன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே என்று அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில் இருந்து எஸ் சேப்பு விஜய ராகவன் அவர்கள்.
1: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே சந்தேகம் பூன

நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமின் சரவணா சாரதா என்ற திரைப்பட பாடலை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். கண்ணானால் நான் இணையாவேன் என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடலை. வளமை போல நீங்கள் இன்றும் பரதராஜபுரம் விஜயகுமார் கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களை மனித்து கேட்கும் வேளையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடர இருக்கும் பாடல்களுள் முதலில் ஒரு திரைப்படத்தில் இரு தடவை வந்த பாடல்களை கேட்டு மகிழ இருக்கின்றோம். முதலில் 1966 ஆண்டு வெளிவந்த மறக்க முடியுமா திரைப்படத்து பாடலில் இசை அரசி பி சுசீலா அவர்கள் பாடிய காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் என்ற பல்லவியை கொண்ட பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் தன்னுடைய அன்பு அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் மற்றும் சொந்த உறவுகளோடு கேட்டு மகிழ்கின்றார்.

அவர் கேட்ட அந்த பாடல் அதே திரைப்படம் மறக்க முடியுமா என்ற திரைப்படத்திலிருந்து இசை அரசரும் இசை அரசியும் இணைந்து பாடியதாக ஒரு பாடல். அந்த பாடலை விரும்பி கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடு. அந்த பாடலும் காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் என்றுதான் பாடுகின்றது. ஒரு குரலும் இருகுரலும் பாடும் பாடலை இரு தடவை கேட்டு மகிழ்வோம்.

மூன்றுவேல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். விடுமுறை விருப்பத்திலே சின்னத்தம்பி பாடலும் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. போவோமா ஊர்கோலம் என்று கேட்டு பாடும் அந்த பாடலை இன்றைய தினம் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அன்பு மயிலை பட்டாபி அவர்கள் மயிலாப்பூர் தமிழ்நாட்டிலிருந்து தருகின்றார். தன்னுடைய நண்பர்களோடு அண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களோடு இணைந்துதான் ஏனைய உறவுகளும் இணைந்து கேட்கின்றார்கள். நாங்கள் அனைவரும் இணைகின்றோம் என்று கேட்டு மகிழ்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

சிதம்பரத்திலிருந்து ரமணி ராஜேஷ் அவர்கள் தந்த ஒரு பாடல். ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசையிலே ஹரிஹரனின் குரலிலே ஒலிக்க இருக்கின்றது. பச்சை நிறமே பச்சை நிறமே என்ற பல்லவியை கொண்டு அலை பாயுதே திரைப்படுத்தும் பாடலாக. அவர் மட்டுமல்லாமல் ரமணி, சூர்யா, மீனாட்சி மற்றும் பங்கஜம் கோவிந்தராஜன் வளையமா தேவியிலிருந்தும் கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் நில் நில் நில், பதில் சொல் சொல் சொல் என்ற வரியோடு வரும் பாடலாக பாட்டு பாடவா திரைப்படத்து பாடலாக கேட்போம். அந்த பாடலை பாலக்காட்டிலிருந்து அன்பு ரதீஷ் அவர்கள் கேரள மாநிலத்திலிருந்து வந்திருக்கின்றார்.

இதைத் தொடர்ந்து ஒரு பாடல், உன் புன்னகை போதுமடி என்று பாஸ்மாக் திரைப்படத்து பாடலை தருகின்றார் அன்புடன் ஜோர்ஜ் அவர்கள், வளைகுடாமன், குவைத் நாட்டிலிருந்து.

இறுதியாக ஒரு பாடல் தந்த நிகழ்ச்சியை நிலவுக்கு கொண்டு வருகின்றார். உறுதிமொழி என்ற திரைப்படத்து பாடல் அதிகாலை நிலவே என்று பாடுகின்றது. தந்திருப்பவர் வேறு யாருமல்ல, சிதம்பரம் வண்டிக்கேட் சிலுவை சந்தான்ராஜ் அவர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியில் வளமை போல இன்றும் மலர்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அலங்கரித்து வருகின்றது ரத்னா என்ற திரைப்படத்து பாடல். இதழ் செந்தூரம் என்ற முதல் வரிதான் இந்த பாடலை ஆரம்பித்து வைக்கும் வரியாக அமையும் வேளையிலே இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடலாக ஒலிபரப்பப்படுகின்றது.

கட்டளைக்கு வரும் அடுத்த பாடல், காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையா என்று கேட்கும் ஒரு பாடல், மணிரத்னம் என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி அனுப்பி வைத்திருக்கின்றார்.

மீண்டும் ஒரு பாடல். இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அனுப்பிய பாடல். ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்று நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்து பாடலை தந்திருந்தவளை ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடல். அங்காடி தெரு திரைப்படுத்து பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று அனுப்பி வைத்திருக்கின்றார். பாடுகின்றது காற்றலையில் அந்த பாடல் உன் பேரை சொல்லும் போதே என்ற வரியை முதல் வரியாக கொண்டு

அவர்களோடுதான் மீண்டும் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. அணு திரைப்படத்திலிருந்து வானிலே எந்த நாளும் என்ற முதல் வரியோடு.

நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்துவிடும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான திட்டிக்கும் தீனான பாடல்கள். தொடர்கின்ற பாடல்கள் மீண்டும் கனடா உறவுகளின் பாடல்கள். வன்கூவர் மாநிலம் இளவரசி ஐசலாமா ஐசலாமா என்ற பாடல் ஆதி பகவன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உங்களோடு இணைந்து வன்கூவர் மாநிலத்து காஞ்சனா அன்பே இது நிஜமா என்று கேட்கும் ரிதம் என்ற திரைப்படுத்து பாடலை தந்தவளை நாங்கள் இணைந்து கேட்டு மகிழ்வோம்.

உறவுகளோடு நாங்களும் வருகின்றோம், இணைந்து எங்களின் பாடல்களையும் ஒலிபரப்புங்கள் என்று வளமை போல என்றும் ஆஸ்திரேலியா நாட்டு அன்பு உறவினர்களும் தருகின்றார்கள். முதலில் நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேதீஸ் தருகின்றார். விழியே விளக்கொன்று ஏற்று என்ற அற்புதமான பாடலை தழுவாத கைகள் திரைப்படத்தில் இருந்து

ஒலிக்கும் அடுத்த பாடல் காதலை யாரடி முதலில் சொல்வது என்ற பாடல், தக திமித்தா என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை ஆஸ்திரேலியா நாடு சிட்னி மாநகரத்து ரமணியின் பாடலாக நாங்கள் இணைந்து அவரோடு கேட்டு மகிழலாம்.

நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்துவிடும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். அந்த வேளையிலே பூத்தது பூந்தோப்பு என்ற ஜோடி பாடலை தங்க மனசுக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்கள். வளமை போல ஜோடியாக வந்து ஜோடி குரலில் பாடலை கேட்கும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள்.

சிங்காரப்புமியம் சிங்கப்பூர். அங்கிருந்து தினமும் பாடல்களை அனுப்பி வைத்துவிட்டு கலந்து கொள்ளும் அன்பு மகாலிங்கம் இன்றும் தாய் சொல்லை தட்டாதே திரைப்படுத்து பாடல், தத்துவமான ஒரு பாடல், போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே என்று பாட வைக்கின்றார்.

சுவிட்சர்லாந்து நாடு நிரேஷன் ஜெனீவாவில் இருந்து தரும் பாடலையும் இப்பொழுது கேட்கலாம். இந்த வான்வெளி முடியாதோ என்று கேட்கும் முதல் வரி ஆரோகணம் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

ஐரோப்பிய கண்டம் என்றவுடன் என்னவளை மறக்க முடியாது. என்னவள் என்று ஒரு பாடல் ஆண்டுகள் பல கடந்த பாடல் என்று கேட்க வேண்டும் என்று தந்திருக்கின்றார். அடுத்த வீட்டு பெண் என்ற திரைப்படத்திலிருந்து மன்னவா வா மகள வா என்ற முதல் வரியோடு அடியெடுத்து பாடுகின்றது. நாங்கள் அமணிவோம்.

டகோர் பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம், வனிதா மணியே என்று ஆரம்பிக்கும் அற்புதமான வரி கொண்ட ஒரு பாடல், இந்த பாடலும் அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்தில் பாடிய பாடலாக தருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள் கனடா மண்ணில் இருந்தேன்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திக்கட்டும் இசை பரப்பி திசையெங்கும் ஒலிபரப்பி எங்களையும் மகள வைத்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறும் வண்ணம் நிகழ்ச்சியை தாராளமாக தந்துவிட்டு விடைபெற்று செல்லலாம் என்று எண்ண விரும்பும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே, வாழ்வோம் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீயர் நிறத்திற்கான பாடல் பிகில் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. சிங்கப்பெண்ணே என்று வரி எடுத்து இந்த பாடலை இன்றைய பெண்கள் தின வாழ்த்துக்களுக்காக கேட்கின்றேன் என்று கூறி நீண்ட கால உறவு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள் கேட்கின்றார். கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், அவரோடு வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இணையும் வேளையிலே மற்றும் டாக்டர் நளினி, வில்சன், வினிதா லோஷன், ரியோனா, வினித் வில்சன் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

பயமின்றி துணிந்து செல்ல. இவர்களை தொடர்ந்து நல்லவர் சொல்லை நாம் கேட்போம் என்ற அற்புதமான பாடலை அன்பின் அலைகள் திரைப்படத்திலிருந்து அன்புடன் தருகின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடிய ஷியாமலா பிரபா. மகளே ஷியாமலா பிரபா, நீங்கள் மட்டும் கேட்காமல் உங்களோடு இணைந்து இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார்கள் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நற்பவி, மதுசிறை, சிவசங்கரன், நறுமுகையாள் இவர்களோடு தமிழ் இனியாள். நாங்களும் இணைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் கனா காணும் கண்கள் மெல்ல என்ற பல்லவி அக்கினி சாட்சி திரைப்படுத்தும் பாடல். இந்த பாடலை ரவிச்சந்திரன் அவர்கள் காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடிலிருந்து கேட்கின்றார்.

அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

பெருக்கின்ற பாடலோடு மீண்டும் அக்கினி நட்சத்திரம் பாடலும் கேட்க இருக்கின்றோம். ஒரு பூங்காவனம் என்ற வரியெடுத்து பாடும் இந்த பாடலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் அனுப்பி வைத்தபடி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில். வாரம் ஒரு நாள் அல்ல, வாரத்தில் தொடர்ந்து மலர்ந்து வரும் நேயர் நேரத்துக்கான பாடல்களை.

நீர் நிறுத்துக்காக தொடரும் பாடல்களுள் ராஜபாட் ரங்கத்துறை என்று 1973 ஆண்டு திரைக்கு வந்த அந்த பாடல்கள் இரண்டு பாடல்களை இன்று அடுத்தடுத்து ஒலிக்க இருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. முதலில் பாடிய பாடல் அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை புஷ்பலதா அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் என்றும் இந்த பாடலை எனது விருப்பமாக தாருங்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் நண்பர்கள் உறவினர்களோடு கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: வீட்டுக்காரனா அவனை எட்டி உதைக்கிற நீளமா படுத்துக்கிட்டியா?
1: பின்ன பிச்சைக்காரன் நாயங்க நல்ல தூக்கம் ஒரு நேரத்தை கெடுத்துதான் ஐயா.
0: உனக்கு தூக்கம் பெருசு, அவனுக்கு வயிறு பெருசு. ஏயா ஏழைங்க வயிற்று அடிக்கிற தம்பி, நீ பாடு, ஞான உள்ளவன் கேட்கட்டும், மத்தவன் தூங்கட்டும். பாடுறேன் நீ.

அடுத்து கற்க விரும்புபவர்கள் அதே பாடலை இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே கேட்க விரும்புகின்றார். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன். மற்றும் உலகத் தமிழ் மக்களோடு கேட்க விரும்புகிறேன் என்று எழுதிய விளை அந்த பாடலும் ஒலிக்கின்றது.

என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலங்கொண்டு நிற்பதனை கண்டதற்கு

அழுக செய்தை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமணன் எங்கில் எழுகிறது.

நான் வானவில்லையே பார்த்தேன், அதை காணவில்லையே வேர்த்தேன். இந்த பல்லவியை கொண்ட பாடல் மூவேந்தர் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். நீண்ட நாட்களுக்கு பின் இந்த பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று வந்து இணைந்து கொண்டு உள்ளார் அன்பு உறவு ரமணி ராஜேஷ் அவர்கள் சிதம்பரத்தில் இருந்து. அவரோடு இணைந்து மேல் வளையமாதேவி பங்கஜம் கோவிந்தராஜன் அவர்களும் இணைந்த வேளையிலே அந்த பாடலை எழுதியவர்கள் அறிவுமதி என்றும், அவர் எங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள ஊர்க்காரர் என்றும், இந்த பாடலுக்கான குரல் ஹரிஹரன் பாடகர் என்றும், இசை சிப்பி அவர்களும் என்றும் விவரத்தையும் தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அன்பாலே தேடிய என் அறிவிச் செல்வம் தங்கம் என்ற அற்புதமான பாடல் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத அந்த பாடல் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் தெய்வ பிரவி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். வளமை போல அவர் ஒலிக்க வைக்கும் பாடலுக்கு செவி மடுக்கின்றார்கள் இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாஹா, இம்ரான், ஷாஹில் அவர்கள் மட்டுமல்ல உலகத் தமிழர்களும் என்று எழுதியிருக்கின்றார்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் தித்திக்கும் தீனான பாடல்கள். அந்த வேளையிலேதான் வணக்கம் கூறி வாழ்த்து கூறி ஒரு பாடலை கேட்க விரும்புகிறார்கள். திருவாரூர் மாவட்டத்திலிருந்து உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர்கள், அவர்களோடு இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் கேட்கும் பாடலாக தீதாஞ்சலி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு ஜீவன் அழைத்தது என்று ஜீவனோடு பாடுகின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நீர் நீரத்துக்கான பாடலை தித்திக்கும் தீனான பாடல்களாக அவர்கள் அனுப்பி வைத்த வேளை ஒலித்து எங்களை மகள வைத்துக் கொண்டிருக்கின்றது.

மீண்டும் ஒரு பாடல் காதல் இல்லாமல் என்ற முதல் வரியை கொண்டு கலிகாலம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் அன்பு ஜோர்ஜ். வளைகுடாமன் பாதுகாப்பாக இருக்கின்றேன் என்ற நல்ல செய்தி தந்து குவைத் நாட்டிலிருந்து கேட்கின்றார் நீண்டகால உறவு.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னும் ஒரு பாடல் கேரள மாநிலம் ரதீஷ் அவர்கள் தந்த பாடல். அந்த பாடல் பூமலை தேன்மலை என்று காதலியே என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இன்றைய நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் தேனான பாடல்களுள் இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ். அழியாத கோலங்கள் திரைப்படுத்த பாடல்தான் அவர் கேட்ட அந்த பாடல். நான் என்னும் பொழுது என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் தருகின்றது. ஒலிக்க கேட்போமே.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

சோழச்சுவர் தாண்டி சுகமாகவே வலம் வந்த காற்றலையில் கலந்து உங்கள் கதவோரம் வந்து காதுகளில் சிறு ஓசை சிறப்பாக ஊட்டி மனதினிலே என்ன கருத்துக்களை மீட்டி காற்றோடு கவிதையும் காணனும் சிறப்புடன் நான் படைக்க சிந்தனை செல்வனின்று வானலையில் வந்த நின்று வந்தனம் கூறுகின்றேன், நலம் நாடுகின்றேன், என் நலமும் கூறுகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் முழுநேர வானலையில் பல் சுவை நிகழ்வுகள் பதமாக வரும் வேளை இதமாக நானும் இங்கே இரண்டோர் கவிதை தர வந்துள்ளேன். அன்பார்ந்த நெஞ்சங்களே, அமைதியுடன் நீங்கள் கவிதையுடன் காணம் கேட்டு மகிழ்ந்திடலாம்.

கண்ணகியின் காட்சிலம்பு கலீர் கலீர் என கேட்ட இளங்கோ காவியம் பாடினான் அன்று. காலத்தால் அழியாத காவியத்தை பாடினான் கவி சக்கரவர்த்தி கம்பனவன். காவிய தலைவனாய் கவிதை பல படைத்து மனித இனத்தை ஆட்டி வைத்து மாளாமல் வாழும் கவியரசன் கண்ணதாசன். வழிவந்த எத்தனை கவிதைகள் கவிகள் தந்த வரிகளோ மனிதனிலே பதிந்திருக்க, நான் வந்து கவி படைக்க நானும் என்ன இளங்கோவா இல்லை கவியரசன் கம்பனா இல்லை கவிஞன் கண்ணதாசனா வழிவழி வந்த மற்ற கவிகளா? சாதாரண மனிதன் தானே. எனினும் என் உள்ள கிடக்கையில் ஊற்றெடுத்த வரிகளில் சிலவற்றை சேர்த்து வந்து பொருத்தமான கவி தெரிந்து காணத்துடனே சேர்த்து காற்றலையில் விடுகின்றேன். மேகத்தை பழிக்கும் கரும் கூந்தல் மோகத்தில் அலை பாயும் மேகத்தை பழிக்கும் கரும் கூந்தல் கண்டால் மோகத்தில் அலை பாயும் மனம் என்றும் மேகத்தை பழிக்கும் கருங்கூந்தல் கண்டால் மோகத்தில் அலை பாயும் மனம் என்றும் தாகத்தில் ஓடி வந்து நாடிடவே சக்கர வாசத்தால் வசமாகி உருவாகி உருகிடுமே நாளும். தாகத்தில் ஓடி வந்து நாடிடவே சக்கர வாசத்தால் வசமாகி உருகிடுமே நாளும்.

அது செய்ய ராகம், அது தந்தது மோகம். அப்பப்பா அது ஒரு சக்கர வாசம்.

மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் தரும் கவிதையும் காணமும் கெட்டு மகிழ்ந்திடும் தென் இனிய உறவுகளே, இது கொம்பால் கலையகம் மொன்றியல் தமிழ் வானொலியால் இணைத்து வைத்திருக்கும் பாலம். எங்கே அடுத்த கவிதையை பார்ப்போம், என்ன பாடல் வருவதென்று. மாலை பொழுதினிலே மயக்கம் தரும் வேளையிலே கோவை இதழ் கொஞ்சம் குமரியவள் பூவிதழே. மாலை வேளையிலே மயக்கம் தரும் வேளையிலே கோவை இதழ் கொஞ்சம் குமரியவள் பூவிதழே, காவிரி யாறு தரும் மாங்கனி சாறு, இதை மறுப்பவர் யாரு.

காற்றினிலே கலந்து வரும் கவிதையுடன் சேர்ந்து வரும் பாட்டினை கேட்டிடும் மொன்றியால் தமிழ் வானொலியின் அன்பான உறவுகளே, நீங்கள் என்றென்றும் கேட்டு இனிமையுடன் ரசனை கொண்டு ஏற்றமுடன் கழித்து வரும் மொன்றியால் தமிழ் வானொலியின் கவிதையும் காலமும் காற்றலையில் தவழ்கின்றது. அடுத்தென்ன பாடல் என்று கவிதையை நான் தொடுத்தேன். நவரச நங்கை தருவதோ ஆனந்த கவிதை, நவரச நங்கையோ தருவது ஆனந்த கவிதை. அவள் தழுவுதல் கண்டால் மானினமும் நானிடுமே. நவரச நங்கையோ தருவது ஆனந்த கவிதை, அவள் தழுவுதல் கண்டே நானிடுமே மானினமும். அங்கே பொங்கிடும் தமிழினில் தனிச்சுவை கவிதைகள், அங்கே பொங்கிடும் தமிழினில் தனிச்சுவை கவிதைகள்.

0: நவரச கவிதைகள் நவரச நங்கையோ தந்தது ஆனந்த கவிதைகள் நவரச நங்கையோ தந்தது ஆனந்த கவிதைகள் நேயர்களே, நீங்கள் NTR FM வானொலியில் இணைந்து மகிழ்வான கவிதைகளுடன் மனம் கனியும் பாடல்களை கேட்கமி வேளையிலே கவியரசன் கம்பனின் பின் ஆஸ்தான கவிஞனாய் அங்கே உதித்தெழுந்த மறைந்து மறையாத கவிஞன் கண்ணதாசன் எடுத்து எம்பிய கற்பனை ஊற்றுக்கள் ஏராளம் ஏராளம். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டுவிட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தர மாணவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று மரணித்தும் மரணிக்காமல் மனதிலே நிலைத்து வாழும் அந்த ஆஸ்தான கவிஞன் கற்பனையில் ஊற்றெடுத்த எங்களுயிர் தமிழ் இலக்கணத்தின் உயிரெழுத்துக்கள் முதல் ரெண்டிலும் தெரிந்தெடுத்து வந்தேன் பாடல்களை என்று. ஆனாவும் ஆவன் ஆவும் ஆரம்பிக்கும் பாடலை மொன்றியல் தமிழ் வானொலியில் கவிதையுடன் இணைத்து உங்கள் காதுகளுக்கு தருகின்றேன். இப்பொழுது இதையும் கேட்போம்.
1: யூனிவர்சல் டிரைவிங் ஸ்கூல், பெஸ்ட் ரேட்ஸ், பெஸ்ட் சர்வீஸ், பெஸ்ட் ட்ரைனிங். 20 வருட அனுபவத்துடன் தொடர்புகளுக்கு ராதா 514-337-1337. மிக விரிவாக வாகன அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு யூனிவர்சல் டிரைவிங் ஸ்கூலை தொடர்பு கொள்ளுங்கள். யூனிவர்சல் டிரைவிங் ஸ்கூல். முகில்களில் மோதி கன்னி தமிழ் படிக்க வருகிறது NTR FM, மொன்றியல் தமிழ் ரேடியோ. NTR FM. ஹோட்டல் டேக் அவுட், ஹேட்டரிங் அண்ட் பேக்கரி. மனம் விரும்பியபடி சைவ அசைவ உணவுகளை உண்டு மகிழ்வதற்கு ஒரே ஒரு சிறந்த இடம் ஹோட்டல் டேக் அவுட் ஹேட்டரிங் பேக்கரி. 3113 ஹைமன் ஸ்ட்ரீட், DDO QC, H9B1M5. தென்னிந்திய சைவ அசைவ உணவுகளை உண்டு மகிழ்வதற்கு ஹோட்டல் டேக் அவுட் ஹேட்டரிங் அண்ட் பேக்கரி. மேலதிக தொலை தொடர்புகளுக்கு 514-542-0999. மனம் விரும்பியபடி உங்கள் உணவுகளை நீங்கள் குடியிடத்தில் பெற்றுக் கொள்ள ஹோல்டன் செக் அவுட் ஹேட்டரிங் அண்ட் பேக்கரி. சிறந்த இடம், சிறந்த உணவகம், ஹோல்டன் செக் அவுட் ஹேட்டரிங் பேக்கரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது NTR FM. உலகெங்கும் இப்பொழுது NTR FM மிக துல்லியமாக ஒலிக்கிறது. வென்றலில் தவழ்ந்து தேன் தமிழாய் சவிக்கு வந்து வானொலியில் இன்ப தமிழ் பரப்புகிறது மொன்றியல் தமிழ் ரேடியோ NTR FM. சாதி மல்லி பூச்சரமே. உங்களுக்கு ரெடியான உலக வானொலி, உலக தமிழ் வானொலி, மொன்ட்ரியல் தமிழ் ரேடியோ. This is MTR FM. MTR FM. துல்லியமான ஒளித்தெளிவுடன் உலகெங்கும் இப்பொழுது வலம் பெறுகிறது. MTR FM Montreal Chamber Radio. MTR FM.

பொருட்களின் முக்கியத்துவத்தை அறிந்து உலக விளம்பரம் மொன்றியால் சேம்பர் ரேடியோ. MGR FM.

உறவுகளின் உன்னத வானொலியாக இப்பொழுது MGR FM. மோன்ட்ரியல் சேனல் ரேடியோ.

சோதர தரம் உலகம் முழுவதும் MGR FM. உலகம் முழுவதும் ஓங்கி ஒலிக்கிறது MGR FM. ஹோல்டன் டேக் அவுட் ஹேட்டரிங் அண்ட் பேக்கரி. மனம் விரும்பியபடி சைவ அசைவ உணவுகளை உண்டு மகிழ்வதற்கு ஒரே ஒரு சிறந்த இடம் ஹோல்டன் டேக் அவுட் ஹேட்டரிங் பேக்கரி. 313 Hyman Street, DDO QC, H9B1M5. தென்னிந்திய சைவ அசைவ உணவுகளை உண்டு மகிழ்வதற்கு ஹோல்டன் டேக் அவுட் ஹேட்டரிங் அண்ட் பேக்கரி. மேலதிக தொலை தொடர்புகளுக்கு 514-542-0999. மனம் விரும்பியபடி உங்கள் உணவுகளை நீங்கள் ஒரு இடத்தில் பெற்றுக் கொள்ள ஹோல்டன் டேக் அவுட் ஹேட்டரிங் அண்ட் பேக்கரி. சிறந்த இடம் சிறந்த உணவகம் ஹோல்டன் டேக் அவுட் ஹேட்டரிங் பேக்கரி.

0: மார்சே மைல் இலங்கை இந்திய கனேடிய உணவு வகைகள் உடன் மரக்கறி வகைகள் தரமான கடல் உணவு வகைகள் நிதான விலை நட்பான சேவை நிதான விலை நட்பான சேவை மார்சே மைல் மொன்றியால் மாநகரில் நீங்கள் நாடுபடிய சரியான இடம் மார்சே மைல் மார்சே மைல் உங்கள் அதிர்ஷ்ட லாப சீட்டுகளுடன் மகிழ்வடைய ராசியான ஒரே இடம் மார்சே மைல் மார்சே மைல் உங்கள் அன்பான உறவினர்கள் நண்பர்களுடன் விரைவான பணப்பரிமாற்றம் செய்திட நம்பிக்கையுடன் நாட வேண்டிய ஒரே இடம் மார்சே மைல் மார்சே மைல் மார்சே மைல் 9910 செயின்ட் லாரன்ஸ் வீதி சோவை சந்தி மொன்றியால் தொடர்புகளுக்கு காந்தி காந்தி காந்தி தொலைபேசி எண்கள் 514-389-5236 மார்சே மைல் மார்சே மைல் மார்சே மைல் மார்சே மைல்ஸ்.
1: காடு மலை தாண்டி கரடு முரடாய் தாவியோடி காடு மலை தாண்டி கரடு முரடாய் தாவியோடி கரை தேடும் காட்டருவி காடு மலை தாண்டி கரடு முரடாய் தாவியோடி கரை தேடும் காட்டருவி போலவே மானிடத்தின் மனதிலும் ஊற்றெடுக்கும் கவியருவி போலவே மானிடத்தின் மனதிலும் ஊற்றெடுக்கும் கவியருவி காடு மலை தாண்டி கரடு முரடாய் தாவியோடி கரை தேடும் காட்டருவி போலும் மானிடத்தின் மனதினிலே ஊற்றெடுக்கும் கவியருவி.

வானலை மீதினிலே வளைந்து நெளிந்து உங்கள் வாசல் வழி வந்து செவியில் ஒலிக்க வரும் அடுத்த கவிதை, விழித்தாள் வெளிகளை விழித்தாள் வெளிகளை மூடி மறைத்தாள் மனதினுள் ஆசையை, விழித்தாள் வெளிகளை மூடி மறைத்தாள் மனதினுள் ஆசையை, கொடுத்தாளே தழுவலை அணைக்கவென்றால், கொடுத்தாளே தழுவலை அணைக்கவென்றால் தடுத்தாள் மௌனமாய் கண்களை மூடியே, கொடுத்தாளே தழுவலை அணைக்கவென்றால் தடுத்தாள் மௌனமாய் கண்களை மூடியே, மெல்ல நகைத்தாள் மெல்ல நகர்ந்தாள் நடந்தாள் கொடியடையே கொடியடை மீறி என்னதான் ஆகுமோ என்றேன் கவிதனில். விழித்தாள் விழிகளை மூடி மறைத்தாள் மனதினுள் ஆசையை, கொடுத்தாளே தழுவலை அணைக்கவென்றால் தடுத்தாள் மௌனமாய் கண்களை மூடியே, மெல்ல நகைத்தாள் நகர்ந்தாள் நடந்தாள் கொடியடை மீறி என்னவாகுமென்றேன் கவிதனில் நானே.

சொல்லும் கவிதையுடன் செல்லும் பாடலையும் கேட்டு ரசிக்கும் அன்பான உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலியில் காற்றலையில் கலந்து வரும் கவிதையுடன் காணும் உங்களையும் இழுத்துச் செல்லும் இல்லையா அன்பு உறவுகளே. அடுத்த கவிதை கூறுகின்றது என்னவென்றால், பெண்மை என்றால் பாலாகும், வெண்மை என்றால் பாலாகும், மென்மை என்றால் பனியாகும். வெண்மை என்றால் பாலாகும், மென்மை என்றால் பனியாகும். உண்மை சொல்லும் கிளியாகும், பெண்மை என்னும் பூங்குழலால் சொல்லிவிடும் பூங்கவிதை. வெண்மை என்றால் பாலாகும், மென்மை என்றால் பனியாகும், உண்மை சொல்லும் கிளியாகும், பெண்மை என்னும் பூங்குழலும் சொல்லிவிடும் பூங்கவிதை.

இணைந்து மகிழ்வது மொன்றியால் தமிழ் வானொலியின் 24 மணி தமிழ் சேவை ஒலிபரப்பில். குளித்து வருகையிலே அள்ளி கூந்தல் முடிக்கையிலே, குளித்து வருகையிலே அள்ளி கூந்தல் முடிக்கையிலே, ஆண்மை விழிக்கையிலே அள்ளி அணைக்கையிலே, ஆண்மை விழிக்கையிலே அள்ளி அணைக்கையிலே, போதை தரும் புன்னகையோ கோதை தரும் இன்ப சுவை. குளித்து வருகையிலே அள்ளி கூந்தல் அணை முடிக்கையிலே, ஆண்மை விழிக்கையிலே அங்கு அள்ளி அணைக்கையிலே, போதை தரும் புன்னகையோ கோதை தரும் இன்ப சுவை.

0: சுரந்த இடத்தில் வாகன அனுமதி பத்திரம் எடுக்க வேண்டுமா? தாமதமின்றி உடனடியாக வாகன அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு 25 கால அனுபவம் செல்வா மாஸ்டர். தொடர்புகளுக்கு 6139300870. உடனடியாக செல்வா மாஸ்டரை தொடர்பு கொள்ளுங்கள். முகில்களில் மோதி கண்ணி தமிழ் படிக்க வருகிறது MGR FM. மொன்றியல் தமிழ் ரேடியோ MGR FM. ஹோட்டல் செக் அவுட் ஹேட்டரிங் அண்ட் பேக்கரி. மனம் விரும்பியபடி சைவ அசைவ உணவுகளை உண்டு மகிழ்வதற்கு ஒரே ஒரு சிறந்த இடம் ஹோட்டல் செக் அவுட் ஹேட்டரிங் பேக்கரி. 313 ஹைமன் ஸ்ட்ரீட், டிடிஓ QC, H9B1M5. தென்னிந்திய சைவ அசைவ உணவுகளை உண்டு மகிழ்வதற்கு ஹோட்டல் செக் அவுட் ஹேட்டரிங் அண்ட் பேக்கரி. மேலதிக தொலை தொடர்புகளுக்கு 514-542-0999. மனம் விரும்பியபடி உங்கள் உணவுகளை நீங்கள் ஒரு இடத்தில் பெற்றுக் கொள்ளரி. சிறந்த இடம் சிறந்த உணவகம் பேக்கரி. Universal Driving School, best rates, best service, best training. 20 வருட அனுபவத்துடன் தொடர்புகளுக்கு ராதா 514-337-1337. மிக விரிவாக வாகன அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு Universal Driving School ஐ தொடர்பு கொள்ளுங்கள். Universal Driving School.
1: கண்ணகியின் கால்ச்சிலம்பில் ஒலித்து வந்த ஒலி அதுதான் கலீர் கலீர் என்ற. கலீர் என்ற ஒலி கடுகதையில் இளங்கோவின் சிந்தனையை தூண்டி சிதறிவிட்டான் சிலப்பதிகாரத்தை. காட்டலையிலே நான் தரும் கவிதைகளோ மெல்லச் சிறியது. காரணம், நான் கவிஞனும் அல்ல, காவிய தலைவனும் அல்ல.

காதல் காதல் காதல் கண்டபடி காதல் எண்ணும் வரை காதல் உயிர் உள்ளவரை காதல் காமத்தை மட்டும் நேசிக்க காதல் இல்லை பாருலகம் பறந்து வாழும் காலம் வரை உள்ளது காதல் அன்றும் இன்றும் என்றும் மனிதனுக்கு மலர்ந்து வந்த காதல் அன்றும் இன்றும் என்றும் மனிதன் உள்ளே மலரும் காதல் ஆனால் அதற்கு முன் தோன்றியதுதான் அழியாத காதல் எது நிஜ காதல் அதற்கு முன் தோன்றிய காதல்தான் அழியாத காதல் அது காலத்தால் அழியாத காவிய காதல் அது காலத்தால் அழியாத காவிய காதல்

0: அன்று அண்ணத்திடம் தமயந்தி தூது விட்டான்,
1: இன்று அண்ணனிடம் தங்கையோடு தூது விட்டான்.
0: அந்த காதல் காதலா,
1: இந்த காதல் காதலா.

காற்றிலம்பு கேட்டு கவிபாடிய இளங்கோ எங்கே, கால்வண்ணம் கண்டு கைவண்ணம் பார்த்த காவிய தலைவனை உருவாக்கிய காவியத்தை படைத்த காவிய கம்பன் எங்கே, மானிடத்தை ஆட்டி வைத்து வாழ்வியலை வையத்துள் வாழும் மனித நீயந்தனை ஊட்டிய கவியரசன் கண்ணதாசன் எங்கே, அவன் பின்பலி வந்த கவியரசுகள் எங்கே, காட்டாற்று வெள்ளம் போல் மனதிலே ஊற்றெடுத்து பாயும் மட்டற்ற எண்ண அலைகளை கட்டுப்படுத்தி கவிதொடுக்கும் புது கவிஞர்கள் எங்கே. அந்த வகையில் நாலு வரியில் கவி சொல்லி நல்ல பாடல்களை உங்களுக்கு தந்து நான் படைத்த கதையும் கவிதையும் காணமும் ஓரளவு மகிழ்ச்சியை உங்களுக்கு தந்திருக்கும். பொறுமையுடன் கேட்ட என் உறவுகளே, மற்றமோர் சந்தர்ப்பத்தில் கவி கொண்டு வந்து காணம் படைக்கின்றேன். அதுவரை சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி நன்றியுடன் விடை பெறுகின்றேன். சிந்தனை செல்வன்.

வணக்கம் கூறி வானொலியில் இணைந்து கொள்கின்றேன். சிந்தனை செல்வன். வணக்கம் உறவுகளே. கதையும் காணமும் கவிதையும் காணமும் நிகழ்வை தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக ஒரு மணி நேரத்துக்கு உங்களுடன் வானொலியில் நான் வாரி வழங்க வந்திருக்கின்றேன். ஒரு பட பாடல் நிகழ்வுதனை இன்றைய ஒரு பட பாடல். எத்தனையோ திரைப்படங்கள், ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் கணக்கான திரைப்படங்கள் ஆண்டாண்டு காலமாக படைக்கப்பட்டிருந்தாலும் ஓரிரு படங்கள், ஒரு சில படங்கள், ஒரு நூறு படங்கள் எங்கள் மனதிலே மாறாது உறுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகா, அது என்ன படம், அந்த காட்சி எப்படி என்றெல்லாம் நாங்கள் கூறிக்கொள்ளுகின்றோம். அந்த வகையில் என்னை கவர்ந்த ஒரு படம் ஒன்று இன்று முனியல் தமிழ் வானொலியின் தெருவிலே தெரிந்தெடுத்த படம். 1961 வெளிவந்த திரைப்படம், ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பு. அந்த பிரம்மாண்டமான தயாரிப்பு அந்த படத்தின், அந்த திரைப்படத்தினை இரண்டு இயக்குநர்கள் இணைந்து இயக்கி இருக்கின்றார்கள். திரு ஏ எஸ் ஏ சாமி சாமி அவர்களுடன் ஏ காசிலிங்கம் என்பவரும் இணைந்து அந்த திரைப்படத்தை இயற்றியிருக்கின்றார்கள். அந்த திரைப்படத்தினர் ஜூபிட்டர் பிக்சர் பிரைவேட் லிமிடெட் எம் சோமசுந்தரம் அவர்களினால் தயாரித்து வெளியிடப்பட்டது. ஒரு வெற்றிகரமான திரைப்படம். அதில் பிரதம பாகமேற்று பாத்திரமேற்று நடித்த நடிகர்கள் மறைந்த முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடன், மறைந்த நாட்டிய பேரொளி பத்மினியும், சிறந்த நடிகை ராஜசுலோசனாவும், கண்களை விட்டு அகலாத காட்சிகளில் நிறைந்து வந்த நம்பியார் அவர்களும், தரமான சிந்திக்க சிரிக்க வைத்த கே ஏ தங்கவேலு குடும்பத்தினரும் இணைந்து, மற்றும் பலரும் இணைந்து நடித்து 1961 வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு 6 பேர் பாடல்களை எழுதியிருக்கின்றார்கள். தலை சிறந்த பாடகர் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள், கூணாமான பாலசுப்ரமணியன் அவர்கள், அங்கே நடன அமைப்புக்காக பாடல்களை தொகுத்திருக்கின்றார் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், ஈரா பழனிசாமி முத்துக்கூத்தன் ஆகியோர் இணைந்து ஒவ்வொரு பாடல்களுக்கும் தங்களுடைய கைவரிசைகளை சிந்தனையை கொட்டி அதை சீராக நிவர்த்தி பண்ணி அந்த பாடல்களை அதற்கு அமைத்திருந்து எழுதி கொடுத்த பொழுது அதற்கு திரை இசை திலகம் ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைத்திருந்தார். அந்த திரைப்பட கதையை எழுதியவர் இன்றும் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும், எல்லோராலும் பேசப்படும் அன்றைய கலைஞர் மூனா கருணாநிதி அவர்கள். அவருடைய கதை வசனத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களும், பத்மினியும், ராஜசுலோசனாவும், நம்பியாரும், கே ஏ தங்கவேலு ஆகியோர் இணைந்து அந்த வசனங்களை பேசி நடித்திருந்தார்கள். அறுவர் பாடல் எழுத, ஒருவர் இசையமைக்க பி ராமசாமி அவர்கள் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். இன்று நாங்களும் கேமராவை தூக்கி கொண்டு படம் எடுக்கின்றோம், காட்சியை பிடிக்கின்றோம் தான். அங்கே திரையிலே வந்து தோன்றும் படங்களில் வரும் முகங்களை பார்ப்பதற்கிடையில் மறைந்து விடுகிறது, துல்லியமாக காட்டுவதில்லை. அந்த நவரச முத்திரைகளை முகத்திலே காட்டும் பொழுது அதை குளோசப் என்று கூறுவார்கள். கிட்ட வைத்து அந்த முகத்தை திரை முழுவதிலும் விளச் செய்து எங்களுக்கு அந்த அபிநயத்தை, அந்த நவரசத்தை காட்டும் அந்த திறமைகள் அன்றைய ஒளிப்பதிவாளர்களிடம் இருந்தது. நான் அடித்து கூறுவேன், இன்றைய ஒளிப்பதிவாளர்களிடம் அது இல்லை. ஏனெனில் ஒரு முகத்தை காட்டும் ஒரு திரையிலே ஒரு பாடலுக்கு கிட்டத்தட்ட 50 பேரை அதுக்குள்ளே அமர்த்தி காட்டுவார்கள். அந்த காலத்தில் வந்தது கருப்பு வெள்ளை திரைப்படம், இப்பொழுதுதான் வண்ண திரைப்படம். கருப்பு வெள்ளை திரைப்படத்திலே பிழைகள் துல்லியமாக தெரியும். இந்த வர்ணப்படத்தில் அது தெரிவதில்லை, அது ஒரு வசதியாக போய்விட்டது.
எவரெவரோ படம் பிடிக்கின்றார்கள், எவரெவரோ பாடல் எழுதுகின்றார்கள், யார் யாரோ குரல் கொடுக்கின்றார்கள், யார் யாரோ முகத்தில் வந்து முகத்தை வந்து காட்டுகின்றார்கள். மறுபடத்தில் வரும்பொழுது ஞாபகம் வருவதில்லை. இசைகளை அமைக்கின்றார்கள். அந்த நாளையில் இசை அமைப்பதென்றால் வாத்திய கருவிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான வாத்தியங்களை ஒரு மண்டபத்தினிலே ஒருங்கமைத்து அந்த இசைகளை சரியான பதநிலையில் வரும்படி, சமநிலையில் வரும்படி அந்த இசைகளை கூட்டி குறைத்து இடத்தை தூரம் கிட்ட ஒன்று வைத்து ஆக்கிக் கொள்வார்கள். ஆனால் இன்றோ அப்படி இல்லை. எனது வீட்டிலிருந்து நான் என் வயலின் இசையை நான் மீட்டிவிட்டால் நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து அதை பதிவு செய்து கொள்ளலாம். அப்படியான விஞ்ஞான வசதிகள் வந்த காலம் இது. விஞ்ஞானம் பெருகி உலகமே சுருங்கி ஒரு உள்ளங்கைக்குள் வந்துவிட்டது. நாங்கள் எதையும் உள்ளங்கையில் வைத்து சாதிக்கின்றோம். அந்த வகையில் தான் இந்த பாடல்களை அமைக்கின்றார்கள். கணினி வழிய கணினி வாயிலாக வரும் பாடல் இசைகளை சேர்த்து கோர்த்து அதுதான் அங்கே ஏற்ற இறக்கம் கூட்டி குறைந்ததில் ஒரு ஒரு சமநிலை இல்லாமல் இந்த பாடல்கள் இருப்பதற்கு காரணம். எல்லா பாடல்களும் அல்ல, புதிய புதிய பயிற்சியில் ஈடுபட்டு பயிற்சி முற்றுப்பெறாமல் வந்து படத்தை தயாரிக்கும் போது பயிற்சி பெறும் கலைஞர்கள். இந்த திரைப்படத்திற்கு பி. ராமசாமி அவர்கள் ஒளிப்பதிவு செய்து துல்லியமாக அந்த காட்சி அமைப்புகளை தந்திருக்கிறார். காரணம், ஒளிப்பதிவு சரியில்லை, அந்த படப்பிடிப்பு சரியில்லை, அந்த படம் வந்து திரையில் விடும் பிம்பம் சரியில்லாது விட்டால் கதாநாயகன் கதாநாயகியாக நடிப்பவர்கள் அங்கு நடிப்பவர்கள் குறை சொல்லி மறுத்து விடுவார்கள். தங்களுடைய இமேஜ் குறையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்று திரைப்படத்தில் தோன்றினால் போதுமென்று சந்தர்ப்பத்தை நாடி பணத்தை கொட்டி தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்து சிறு பாத்திரம் என்றாலும் நடித்துவிட்டு போகிறோம், ஒரு கால் நாங்கள் திரையில் வந்தால் போதும் என்று அவளுடன் ஓடி வரும் பரீட்சியமற்ற கலைஞர்கள் என்றுதான் கூற வேண்டும். நடிப்பு இலக்கணம் தெரியாதவர்கள் என்றுதான் கூற வேண்டும். பொருளாதார ரீதியில் வரும் படங்கள் குறைந்த செலவை போட்டு ஒரு முழு படத்தை எடுத்து மக்களின் நேரத்தையும் நடிக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் என்றுதான் கூறுகிறார்கள். கலைஞர் மூனா கருணாந்தி அவர்களின் கருத்து, வாழ்வியல் கருத்துக்களை, அரசியல் கருத்துக்களை அப்பட்டமாக எடுத்து கொடுத்து வாழ்வியலிலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த நடிப்பை ஆயுதமாக கொண்ட திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இறுதியில் முதலமைச்சராக வந்து மக்கள் திலகம் என்று பெயர் போட்டி இதய தெய்வமாக போற்றப்படுகின்றார். அதற்கு அவர்கள் பாவித்த உபகரணம் திரைப்படம். அந்த வகையில் இன்று உங்களுக்கு வானொலி வாயிலாக மொன்றியல் தமிழ் வானொலியின் தெரிவாக வந்த திரைப்படத்தை, ஒரு படத்தில் வந்த பாடல்களை உங்களுக்கு ஊட்டலாம் என்று எண்ணுகிறேன். இந்த படத்தில் இன்னும் ஒரு வித்தியாசம், கிட்டத்தட்ட 11 பாடல்களை அமைந்துள்ள அந்த படம், அந்த படம் ஒரு அரச கதையை பின்னணியாக கொண்டதாகும். அந்த படத்திலே 6 பேர் எழுதிய அந்த பாடல்களும் அந்த திரைப்படத்துக்கு ஏற்றவாறு, அன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு ராகங்கள் எத்தனை வகைகள் இருந்தாலும் தெம்மாங்கு கிராமிய பாடல் இசையிலே அங்கு அநேகமான பாடல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு இசை கருவிகள் எவ்வளவுதான் இருந்தாலும் அங்கே தோல் கருவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று நான் உங்களை அதிக நேரம் எடுக்கவில்லை. அரசிளம் குமரி என்ற படம், என்ற திரைப்படம் வெற்றி படமாக மக்கள் மனதில் நீங்காத நினைவோடு இருக்கும் ஒரு நல்லது ஒரு திரைப்படம். அரசிளம் குமரி வாழ்வியல் கருத்துக்களை துல்லியமாக வெளிக்காட்டிய படம். நடிப்பிலும் கதை வசனத்திலும் பாடல்களிலும் பொதுவான நியதி கருத்துக்களை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதில் எழுதியிருப்பார் என்றால் அப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்றைய முதல் பாடலாக நான் வானொலிக்கு தருவது ஒரு பட பாடலில், மொன்றியல் தமிழ் வானொலியின் தயாரிப்பில் சிந்தனை செல்வன் தரும் முதலாவது பாடல் இதோ வானொலியில்.

அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட 56 வருடங்களுக்கு முன்பு எழுதிய அந்த பாடல் வரிகள் இன்றும் எங்களுக்கு பயன்படக்கூடுகிறது, எங்களை விழிக்க வைக்கின்றது, எங்கள் மனத்திரையிலே எத்தனை கருத்துக்களை ஒலிக்க வைக்கின்றது பார்த்தீர்களா? அந்த பாடலில் அவர் புனைந்த அந்த கற்பனை ஊற்று வரிகளை துல்லியமாக நாங்கள் கிரகிப்பதற்கு ஏற்ப பின்னணிய வார்த்தியங்கள் அங்கே குரல் வரும் பொழுது பாடகர் டி எம் எஸ் ஐயா அவர்களுடைய குரலில் வந்த பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களினால் புனையப்பட்ட அந்த கவிதை. அவர்களுடைய அந்த குரலிலே வரும் அந்த ஒலி, அந்த சொற்கள் குரலிலே வரும் பொழுது பக்க வார்த்தியங்கள் அங்கே குறைக்கப்படுகின்றது, அங்கே சமப்படுத்தப்படுகின்றது. பாடல் நின்றவுடன் அங்கே ஓசை கூடுகின்றது. பாருங்கள், கருவி கூட அந்த கருத்தினை அழுத்தி கூறுகின்றது. போப்ப வர உச்சியிலே பே என்று நிற்குது என்று சொல்லும் பொழுது பே என்ற இடத்தில் அங்கே அந்த தோல் கருவி உரத்து வாசிக்கப்படுகின்றது. அந்த அதனுடைய அதை சொல்றது சைட் எஃபெக்ட் என்று ஆங்கிலத்திலே. இது எல்லாம் மேனுவலாக கையாலே புனியப்பட்டு கையாலே செய்யப்பட்ட ஒரு பாட ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு வருடமும் செல்லும் அந்த படத்தை அவர்கள் முற்றுப்புற வைப்பதற்கு. அரை நூற்றாண்டுக்கு முன்பு எடுத்த அந்த பாடல் எவ்வளவு தூரம் இன்றும்

0: வெளுத்து கட்டான்.
1: அறுபத்தி ஒரு வருடங்களுக்கு முன்பு அந்த பாடல் அல்லவா, அது சற்று தடங்களாக இருக்கின்றது. மீண்டும் பார்ப்போம்.
2: இன்னைக்கும் இனப்பிரியாத நடிகர், எனக்கு புருஷனா வரணும்னு வரம் கேட்டேன்,
0: வந்துட்டேன்.

0: ஆகி வெளுத்து கட்டுறான்.
1: அந்த பாடல் அங்க அடுத்து தொடர முடியாத ஒரு பழைய பாடலாக இருக்கின்றபடியால் ஒரு பட பாடலில் ஒரு சில பாடல்கள் இப்படி சேதங்கள் அடைவது உண்டு. இருந்தும் அதை நாங்கள் பாதுகாப்பாக பாதுகாத்து வைப்பதற்கேற்ற களஞ்சியங்களில் நிச்சயமாக முழுமையான பாடலை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அந்த வகையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் ஒரு பட பாடல்கள் என்று ஒரு பட பாடல்கள் நிகழ்வில் அரசலம் குமரி என்ற திரைப்படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அந்த வகையில் அடுத்த பாடலை கேட்டு பார்ப்போம்.

நேர்களும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு பட பாடல். இன்றைய ஒரு பட பாடலில் மொன்றியல் தமிழ் வானொலியின் தெருவில் வானொலிக்கு வருவது கிட்டத்தட்ட 1961 கிட்டத்தட்ட 56 வருடங்களுக்கு முன்பு, அரை நூற்றாண்டுக்கு முன்னரே தயாரித்து திரைப்படமாக திரைக்கு வந்த படம் அரசளம் குமரி. இப்பொழுது நீங்கள் கேட்ட பாடலின் குரலுக்கு சொந்தக்காரர் பி லீலா. இசையரசி சுசீலா வருவதற்கு முன்னரே பி லீலா அவர்கள் வானலைக்கு திரையுலகத்துக்கு புகுந்து விட்டார். தேனான குரலினிமை கொண்டவர் அவர். மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு பாடகி பி லீலா அவர்கள். அதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்வோமா?

குரல்களுடைய சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் இன்று அவர்களை உலகில் இல்லாது விட்டாலும் அவர்கள் குரல் ஒலித்து கொண்டே இருப்பதற்கு காரணம் திரைப்பட ஊடகம். அன்று அறுவர் சேர்ந்து எழுதிய அந்த பாடல்களில் எவ்வளவு உண்மை கருத்துக்களை தத்ரூபமாக பாடல் வழியாக இசை மூலம் அதை எங்களுக்கு அளித்திருக்கின்றார்கள். ஒற்றுமை, நீதி, நீதி என்ற அந்த உண்மை, அந்த நீதி எறும்பு போல வரிசையாக எல்லோரும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், மூட நம்பிக்கையிலிருந்து விலகிட வேண்டும். இந்த ஏரின் மகிமை, ஏரோட்டம் இல்லை என்றால் நாட்டில் எதுவுமே இல்லை. சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வை, அந்த ஒற்றுமையை பாருங்கள். இன்றைக்கு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு கூறியிருந்தாலும் இன்றும் அந்த ஒற்றுமை எம் இனத்தில் இல்லை. எந்த இனத்திலும் நாட்டுக்கு நாடு அந்த ஒற்றுமை என்ற பொருள், அந்த ஒற்றுமை என்ற அந்த அந்த தத்துவம் எங்குமே காண முடியாமல் இருக்கின்றது இல்லையா? அந்த வகையில் முன்றியல் தமிழ் வானொலியின் அடுத்த பாடலை தெரிய போகின்றேன்.

உம்மேதனால் மயங்கி ஒரு வாரம் அச்சுதடி எம்மேத நீ மயங்க இன்னும் எத்தனை நாள் ஆகுமோடி ஏய் செத்தால்.

0: எவ்வளவு அழகாக காதல் மோகத்தினை செத்தாலும் உன்னை நான் தொடமாட்டேன், உன் உத்தரவு இல்லாமல் தொடமாட்டேன், இவ்வளவு தூரம் கண்ணியத்துடன் வாழ்ந்த மக்கள் அந்த நாளையில் என்று அந்த திரைப்படங்கள் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரித்தான் இந்த ஊடகங்கள் தங்களுடைய செயற்பாடுகளை நிகழ்த்தும் என்று அறிகின்றோம். அந்த வகையில் இந்த அரசலம் குமரி திரைப்படத்தினை இன்றைக்கு ஒரு பட பாடலாக முதல் தமிழ் வானொலி எடுத்து வருவதை இட்டு பெருமைப்பட்டுக் கொள்ளுகின்றோம். அன்பான உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. இந்த 24 மணி நேர தமிழ் சேவையை நீங்கள் கேட்டு ரசிப்பதற்கு செல்ல வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. இந்த இணையதளத்தில் இந்த முகவரியில் நீங்கள் எந்த எலக்ட்ரானிய கருவிகளிலும் கேட்டு மகிழலாம், எந்த நேரத்திலும் கேட்டு மகிழலாம். உலகெங்கும் வாழும் பல பகுதிகளிலிருந்து ஆசிய ஐரோப்பிய அமெரிக்க கண்டங்களிலிருந்து எங்கள் வானொலிக்கு அறிவிப்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஆங்காங்கே நிலையங்கள் உபநிலையங்கள் அமைத்து அவர்கள் ஆரோக்கியமான தரமான நிகழ்வுகளை பல் சுவை நிகழ்வுகளை பகிர்ந்து அளித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இணையதள முகவரியில் கேட்பது கூட அல்லாமல் வீட்டில் இருந்தபடியே உங்கள் வானொலியை அல்லது வேலை செய்யும் இடத்தில் கேட்க வேண்டுமானால் நீங்கள் வாங்க வேண்டியது செய்ய வேண்டியது ஒன்றுதான், உங்களுக்கு தேவை ஒரு இன்டர்நெட் ரேடியோ. அந்த இன்டர்நெட் ரேடியோவில் நீங்கள் 24 மணி நேரமும் துல்லியமாக தெளிவாக கேட்டு மகிழலாம். மொன்றியல் தமிழ் வானொலியை மட்டுமல்ல உலகில் உள்ள அனைத்து வானொலிகளையும் நீங்கள் அந்த ஒரு வானொலியிலேயே கேட்டு மகிழலாம், அந்த பெட்டியிலேயே. அது மட்டுமல்ல, நீங்கள் வேலைக்கு செல்லுகின்றீர்கள், உங்களுக்கு ஜனரஞ்சகமான உங்களுக்கு விருப்பமான ஒரு நிகழ்வினை கேட்க வசதியில்லை, நீங்கள் வெளியே சென்று விட்டால் அந்த வானொலி பெட்டியை நீங்கள் திறந்து விட்டு போனால் அந்த நிகழ்வை அது பதிவு செய்து வைத்திருக்கு, நீங்கள் வந்து அந்த நிகழ்வை மீள கேட்டு மகிழலாம். அப்படியான ஒரு வானொலி பெட்டியை நீங்கள் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். அந்த வானொலி பெட்டியை நீங்கள் பெறுவதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5114 519 2379 என்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழைத்தால் உங்கள் கையில் கிடைக்கும் வகையில் அவர்கள் ஒழுங்கு செய்து கொடுப்பார்கள். மொன்றியல் பகுதியில் வாழும் அன்பு உறவுகளுக்கு ஒரு வசதியாக செல்லோரன் அண்ட் சோவே சந்தியில் அமைந்துள்ள மாஷ மைல்ஸ் என்ற கடையில் வானொலி பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு அல்லது அங்கே சென்று அந்த வானொலி பெட்டியை பெற்றுக்கொள்ளலாம். அதை பொருத்தும் வகை புரியாது விட்டால் நீங்கள் இந்த தொலைபேசியில் அழைத்தால் அதற்கு ஆபரணம் செய்யப்படும். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் ஒரு பட பாடல். இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்வில் அரசலம் குமரி திரைப்படத்திலிருந்தே பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த பாடலை வானொலியில் கேட்டு மகிழ்வோம்.
1: கழுகுமலை பழனிமலை கால்நடையா போ

நீ கண் தொடர்ந்து பார்த்திடையா, எட்டு ஜான் குச்சுக்குள்ளே கந்தையா எத்தனை நாள் இருப்பேன், எட்டு ஜான் குச்சுக்குள்ளே கந்தையா எத்தனை நாள் இருப்பேன், ஒரு மச்சு வீடு கட்டி தாருங்கணு குச்சி மாலையின் மேலோனே, ஒரு மச்சு வீடு கட்டி தாருங்கணு குச்சி மாலையின் மேலோனே, சட்டியில் சேர்த்ததெல்லாம் கந்தாவும் சன்னதி சேர்த்திடுவே, சட்டியில் சேர்த்ததெல்லாம் கந்தாவும் சன்னதி சேர்த்திடுவே, மொட்டை தாண்டி ஒண்ணு மூசாவே நம்பூரு மோட்சமும் தந்திடப்பா, அட மொட்டை தாண்டி ஒண்ணு மூசாவே நம்பூரு மோட்சமும் தந்திடப்பா, இராத வினைகள் எல்லாம் தீர்த்து வைப்பார் கோவிந்தம், மாறாத மனசையெல்லாம் மாற்றி வைப்பார் கோவிந்தம், பட்டை நாமம் கண்டால் பசி தீர்ப்பார் கோவிந்தம், உன் கட்டை கடை தேர கை கொடுப்பார் கோவிந்தம், கோவிந்தம் கோவிந்தம் கொடுத்தா புண்ணியம் கோவிந்தம், ரகுராமா ரகுராமா நடுத்தருவில் என்னை விடலாமா, அட பாவிகளே பாவிகளே பார்த்துட்டு சும்மா போறிகளே, கோவிந்தம் கோவிந்தம் கோவப்படாதே கோவிந்தம், பட்டை நாமம் கண்டால் பசி தீர்ப்பார் கோவிந்தம், உன் கட்டை கடை தேர கை கொடுப்பார் கோவிந்தம்,

நாட்டுப்புற பாடல் வரிசையிலே வரும் இசையை தொடுத்து இந்த பாடலை அமைத்திருந்தால் அந்த கதையின்படி அங்கு ஏதோ நடைபெறுகின்றது. மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும், ஆன்மீகம் தலைக்க வேண்டும் என்ற ரீதியில் இந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அங்கே எட்டுச்சான் உடம்பினுள்ளே எத்தனை நாள், எட்டுச்சான் வீட்டுக்குள்ளே எத்தனை நாள் இருப்பது என்று கூறியப்பட்டது. எண் சான் உடம்புக்குள்ளே இருக்கும் இருதயம் எங்கள் ஆன்மாதான். மச்சி வீடு தாரம் என்று கேறுவது மோட்ச உலகத்தை கேட்கின்றார். தான் சேர்த்த சக்தியோடு சேர்த்ததெல்லாம் உன்னிடமே ஒப்படைக்கணும்னு என்னை மோட்ச உலகத்துக்கு எடுத்து விடுகின்றது அந்த பாடல். மிகவும் தத்துவமான ஒரு பாடல், ஆன்மீக கருத்து நிறைந்த பாடலாக அந்த பாடல் இன்றைக்கு அரை நூற்றாண்டுகளுக்கு மேல் புனியப்பட்டு இசையமைக்கப்பட்டு திரைப்படத்திற்கு அபியோகப்பட்டு அதை ஆவணமாக சேர்த்து இன்றும் நாங்கள் கேட்டு மகிழக்கூடிய வாழ்வியல் தத்துவங்களை இணைத்துள்ள பாடலாக அமைந்திருக்கின்றதை மொன்றியல் தமிழ் வானொலி வானொலியில் இப்பேற்பட்ட பாடல்களை தெரிவு செய்து தருவதில் பெருமை கொள்கின்றது.

பி லீலா அவர்களுடைய குரலில் ஒலித்த அந்த பாடலில் எவ்வளவு கம்பீரம் இருந்தது பார்த்தீர்களா? எத்தனை ரா போட்டு எத்தனை கேள்விகளை அவர் கேட்டு மடக்கி இருக்கின்றார் தன் தோழியை.

0: இப்படியான சிறந்த பாடல் வரிகளுடன் அமைந்த துல்லியமான இசை அமைப்புகளுடன் பாடல்களை இனி எப்போ கேட்போம் என்ற கேள்வியுடன் அடுத்த பாடலே உங்களை கொடுக்கின்றேன்.
1: பாருங்க, இப்ப மீன் பிடிக்கிற பொண்ணு ஒருத்தி வரப்போறான்.

0: பிடிக்குது.
1: இப்ப இந்த மீன் பிடிக்கிற பொண்ணு வந்துச்சுங்களா, இந்த மீனை மோப்பம் பிடிச்சுக்கிட்டு ஒரு கதாநாயகன் ஒருத்தன் வந்திருக்கான் பாருங்க.
2: எங்க?
1: அயோக்கியன், துன்மார்க்கன், துஷ்டன்,

0: எழுத்து ஓசை கொலையாமல் நகைச்சுவை என்றாலும் எவ்வளவு தூரம் இனிமையாக அந்த பாடலை எங்களுக்கு தருகின்றார்கள். அந்த வகையில் மொன்றியல் தமிழ் வானொலி தயாரித்து வழங்கும் ஒரு படப்பாடலின் அரசலம் குமரி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையில் அடுத்த பாடல்.
1: ஓஹோ, ஆண்கள் முகத்தில் பெண்கள் பாடம் கற்றுக்கொள்வது மிக மிக ஆபத்தான விஷயம். அதாவது ஆண்களுக்கு. கொஞ்ச நேரம் மௌனம் ஆறுகளே.
2: என்னோடு பேச உங்களுக்கு பிடிக்கவில்லையா? அதற்குள் என்னிடம் என்ன குறை கண்டுவிட்டீர்கள்? வாயை என்ன, கண்ணையும் மூடிக்கொள்கிறேன்.

பயணம் செய்த அந்த மாட்டு வண்டியிலே சென்றது மாப்பிள்ளையும் பெண்ணும். அந்த நேரத்தில் கூட அங்கே கூட்டுறவு, ஒற்றுமை, சமத்துவம் என்ற கருத்துக்கள் பொதிந்துள்ள பாடல்களை இன்றைக்கு அரை நூற்றாண்டுக்கு முன்பே கவிஞர்களால் புனையப்பட்டு இசை அமைப்பாளர்களால் இசை அமைத்து சிறந்த இயக்குநர்களால் தரமான கதைகளை தேர்ந்தெடுத்து திரைப்படமாக உருவாக்கி எங்களுக்கு கொடுத்துள்ளார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்றாகும். நீர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. ஒரு பட பாடல் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளை அடுத்து நான் தரும் பாடல்களையும் கேட்டு மகிழ்வோம்.

காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கருத்துக்களை புகுத்தி அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மக்களின் ரசனை கேட்டபடி இந்த திரைப்படம் மிகவும் வெற்றி படமாக அமைந்திருந்தது. பாருங்கள், கிட்டத்தட்ட 10 பாடல்களை நாங்கள் கேட்டுவிட்டோம். இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றது. இறுதி பாடலாக அந்த பாடலை தருவதற்கு முன்பு இன்னுமோர் நான் விடயத்தை கூற விரும்புகிறேன். காலத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் கோலங்களை மாற்றினாலும் அது எங்களுக்கு பண்பாட்டு விழுமியங்களிலிருந்து மீறக்கூடாது, பிறழக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. மொன்றியல் தமிழ் வானொலியின் கருத்து மதுவா நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில். ஒரு பட பாடல், இன்றைய ஒரு பட பாடலாக அரசலம் குமரி என்ற திரைப்பட பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த இறுதி பாடலை உங்களுக்கு தருகின்றேன். இந்த இறுதி பாடலுடன் என்னுடைய ஒரு பட பாடல் நிகழ்வை முடித்துக்கொண்டு இரவின் நடியல் நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன். சிந்தனை செல்வன்.

Universal Driving School. Best rates, best service, best training. மிக விரிவாக வாகன அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு யூனிவர்சல் டிரைவிங் ஸ்கூலை தொடர்பு கொள்ளுங்கள். யூனிவர்சல்

மார்சே மைல் இலங்கை இந்திய கனேடிய உணவு வகைகள் உடன் மதக்கரு வகைகள் தரமான கடல் உணவு வகைகள் நிதான விலை நட்பான சேவை நிதான விலை நட்பான சேவை மார்சே மைல் மொன்றியால் மாநகரில் நீங்கள் நாடுபடிய சரியான இடம் மார்சே மைல் மார்சே மைல் உங்கள் அதிர்ஷ்ட லாப சீட்டுகளுடன் மகளுடைய ராசியான ஒரே இடம் மார்சே மைல் மார்சே மைல் உங்கள் அன்பான உறவினர்கள் நண்பர்களுடன் விரைவான பணப்பரிமாற்றம் செய்திட நம்பிக்கையுடன் நாடுபடிய ஒரே இடம் மார்சே மைல் மார்சே மைல் மார்சே மைல் 99 10 செயின்ட் லாரன்ஸ் வீதி சோவை சந்தி மொன்றியால் தொடர்புகளுக்கு காந்தி காந்தி காந்தி தொலைபேசி எண்கள் 5143895236 மார்சே மைல் மார்சே மைல் மார்சே மைல் மார்சே மைல்ஸ் உணவுகளை உண்டும் மகிழ்வதற்கு ஹோட்டல் செக் அவுட் ஹேட்டரிங் அண்ட் பேக்கரி மேலதிக துணை தொடர்புகளுக்கு 5144209 சிறந்த இடத்தில் வாகன அனுமதி பத்திரம் எடுக்க வேண்டுமா? தாமதமின்றி உடனடியாக வாகன அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு 25 கால அனுபவம் செல்வா மாஸ்டர். தொடர்புகளுக்கு 6139300870. உடனடியாக செல்வா மாஸ்டரை தொடர்பு கொள்ளுங்கள்.

உறுப்பிட ஒழுங்குகள், வாகன தரிப்பு அனைத்தும் கூடிய கணேஷ் பாட்டு பலன்ஸ். தினமும் அனைத்து தாயக உணவுகளை உடனுக்குடன் தயாரித்து வழங்குகிறார்கள். இலவச விநியோகமும் செய்து கொடுக்கப்படும். கணேஷ் பாட்டு பலன்ஸ், கணேஷ் பாட்டு பலன்ஸ், இலக்கம் 300 மார்ஷல் லாரன்ஸ், வின்சென்ட் லாரன்ஸ். தொடர்புகளுக்கு 514-747-9392 மற்றும் 514

வணக்கம். மீண்டும் கூறுகின்றேன் உறவுகளே, சிந்தனை செல்வன். காலையில் துயில் எழுப்பி கதிரவன் கூட ஓய்வெடுத்து கொண்டான் வானத்தில். கதிரவன் துயில் எழுப்பிய நாங்கள் சுறுசுறுப்பாய் ஓடி நாள் கடமைகளை எல்லாம் முடித்து நள்ளிரவாகும் வேளையில் எங்களை சுமந்து செல்லும் இந்த அன்ஷான் உடம்புக்கு ஓய்வு கொடுத்து, எங்களை நடத்தி செல்லும் எங்கள் சிந்தனைக்கு ஓய்வு கொடுத்து, அமைதியுடன் மகிழ்வுடன் உறங்க ஆரம்பிக்கும் இந்த வேளையில் மொன்றியல் தமிழ் வானொலி உங்களுடன் கலந்து இரவின் மடியில் நிகழ்வில் உங்களை அழைத்து சென்று தூங்காத கண்களையும் தூங்க வைத்து, தூங்க முடியாமல் அலையும் மனங்களையும் அமைதியடைய வைக்க எடுத்து வரும் நிகழ்வு இரவின் மடியில். இன்றைய இரவின் மடியில் நிகழ்வில் முதலில் மலரும் பாடலை வானலையில் கேட்டு அமைதி உருவோம்.

33 தமிழ் வானொலியின் இரவின் மடியல். இரவின் மடியல் நிகழ்வில் சுமந்து வரும் பாடல் காற்றலையில் உங்கள் காதுக்கு இனிமையாக இதோ வருகிறது.

மார்சே மைல் இலங்கை இந்திய கனேடிய உணவு வகைகள் உடன் மரக்கறி வகைகள் தரமான கடல் உணவு வகைகள் நிதான விலை நட்பான சேவை மார்சே மைல் மொன்றியால் மாநகரில் நீங்கள் நாட வேண்டிய சரியான இடம் மார்சே மைல் உங்கள் அதிர்ஷ்ட லாப சீட்டுகளுடன் மகிழ்வுடைய ராசியான ஒரே இடம் மார்சே மைல் உங்கள் அன்பான உறவினர்கள் நண்பர்களுடன் விரைவான பணப்பரிமாற்றம் செய்திட நம்பிக்கையுடன் நாட வேண்டிய ஒரே இடம் மார்சே மைல் 9910 செயின்ட் லாரன்ஸ் வீதி சோவை சந்தி மொன்றியால் தொடர்புகளுக்கு காந்தி காந்தி காந்தி தொலைபேசி எண்கள் 5143895523 6 மார்சே மைல்ஸ் மார்சே மைல்ஸ் மார்சே மைல்ஸ்

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் 24 மணி நேரமும் இந்த வானொலியை கேட்டு மகிழ்வதற்கு ஏற்ற நிகழ்ச்சிகளை சர்வதேசம் எங்கும் இருந்து எங்களுடைய உப வானொலி நிலையங்களிலிருந்து தரமான அறிவிப்பாளர்களால் ஆரோக்கியமான பல்சுவை நிகழ்வுகள் 24 மணி நேரமும் எடுத்து வரப்படுகின்றது. உங்களுக்கு தேவை ஒன்று, உலகின் எந்த பாகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் நீங்கள் ஒரு இன்டர்நெட் வானொலி பெட்டி, சிறிய அளவினால இன்டர்நெட் வானொலி பெட்டியை வாங்கி வைத்திருந்தால் வீட்டில் உள்ள உறவுகள் அத்தனையினரும் ஒரே நேரத்தில் கேட்டு மகிழ்ந்திடலாம் 24 மணி நேரமும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் கேட்க முடியாத நிகழ்வுகள் அங்கே பதிவு செய்யப்பட்டு மீள் ஒலிபரப்பு செய்யப்படும் பொழுது நீங்கள் அதனை கேட்டு மகிழலாம். மொழியில் வாழும் மக்களுக்கு இலகுவான வகையில் சோவே செல்லோரன் சந்தியில் அமைந்துள்ள மார்ஷே மைல் என்ற ஸ்தாபனத்தில் வியாபார தளத்தில் அங்கு வானொலிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் 5149 2379 என்ற தொலைபேசியுடன் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு ஏற்ற ஒழுங்குகளை அவர்கள் செய்து தருவதுடன் அந்த வியாபார ஸ்தலத்தின் இலக்கத்தையும் தருகின்றேன். 5149 3285236 என்ற தொலைபேசி இலக்கத்தில் அழைத்தால் நேரடியாக சென்று நீங்கள் வானொலி பெட்டியை எடுத்துக்கொள்ளலாம். குறித்த விலையிலிருந்து இப்பொழுது விசேஷ கழிவு விலையில் அங்கே விற்கப்படுகின்றது. நீங்கள் சென்று எந்த நேரத்திலும் பெற்றுக்கொள்ளலாம். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் இரவின் மடியில் தூங்க மறுக்கும் விழிகளை தூங்க வைக்கும் இரவின் மடியில் மலரும் அடுத்த பாடல்.

0: வீடுகள், வியாபார நிலையங்கள், விரும்பிய இடத்தில் விரும்பிய விலைக்கு வாங்க விற்க
1: ஜெய் விஸ்வலிங்கம்.
0: விஸ்வலிங்கம் விஸ்வலிங்கம் தொடர்புகளுக்கு 5145720246.
1: ஜெய் விஸ்வலிங்கம்
0: விஸ்வலிங்கம் விஸ்வலிங்கம்.

0: தவழ்ந்து
1: தென் தமிழால் செவிக்கு வந்து
0: வானிலையில் வளம் வருகிறது.
2: மன்றியல் தமிழ் வானொலி
3: MTRFM.com.
0: MTRFM.com.

இது இரவின் மடியில் MTR FM வானொலியில் தவள வரும் இரவின் மடியில்

காற்றலை மீது காதலுடன் வந்து கதவுகளை தட்டாது உங்கள் காதோரம் புகுந்து மனதிலே மகிழ்ச்சியை கொடுக்க மொன்றியல் தமிழ் வானொலி தயாரித்து வழங்கும் இரவின் மடியல்

செவ்விதழத்தினமோ, கொத்து மலர்க்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ,

உங்கள் இல்லங்களில் வைத்து உறவுகள் அனைத்தும் கேட்டு மகிழ்ந்திட உங்களுக்கு வேண்டியது ஒரு வானொலி பெட்டி. நீங்கள் செல்லும் இடங்களுக்கு எடுத்து சென்று கேட்கக்கூடிய ஒரு வானொலி பெட்டி, இன்டர்நெட் வானொலி பெட்டி. மொன்றியல் தமிழ் வானொலி அதை விநியோகிக்கின்றார்கள். மொன்றியல் வாழும் அன்பு உறவுகள் சென்று பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் மாஷே மைல்ஸ், சோவே அண்ட் செல்லோரன் சந்தியில் உள்ள ஸ்தாபனத்தில். அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் 514-389-5236 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கும் வானொலி பெட்டியை நீங்கள் நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அல்லது 514-519-2319 என்ற 714-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்தால் விவரங்களை பெற்று உங்கள் வானொலி பெட்டியை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.

தூங்க மறுக்கும் கண்களுக்கு இலகுவாக இமைகளை மூடிக்கொள்ள இனிமையான பாடல்களை செவி வாயிலாக மனதிலே பதித்து கொண்டால் மகிழ்வாக உறங்கிக் கொள்ளலாம். உறங்கப் போகும் நேரத்திலும் மனதை அமைதிப்படுத்துவதற்கு மகிழ்வான பாடல்களை கேட்டு அந்த பாடல்களின் வரிகளை உள்வாங்கினால் இனிமையான இரவாக அமைந்து இனிமையான கனவுகளுடன் நிம்மதியான உறக்கத்தை கொண்டு அதிகாலையில் துள்ளி எழுந்து கொள்ளலாம். அந்த வகையில் மொன்றியல் தமிழ் வானொலியின் இரவின் மடியில் தரும் இறுதிப்பாடல்

நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டு அமைதி கொண்டது மொன்றியல் தமிழ் வானொலி தயாரித்து வழங்கிய வானலையில் இரவின் மடியல். மாலை மலரும் பொழுது நல்ல பொழுதாக அமைந்து எல்லோரும் மகிழ்வாகவும் இந்த உலகம் உற்சாகத்துடன் இயங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்கிக் கொண்டு, இதுவரை நேரமும் என்னுடன் பயணித்த என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும் இரவு வணக்கமும் கூறி, இப்பொழுது இந்த வானொலியில் இருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். அன்புடன், சிந்தனை செல்வன்.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: இனிமையான காலை நேர வணக்கம். இது கனடிய நேரம் சரியா 11:14 இந்திய இலங்கை நேரம் சரியா 9:45. எல்லோருக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்து, நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு, காற்றலையில் உங்களோடு மீரா இன்று உங்களோடு ஒரு சிலவற்றை நான் கேட்கலாம் என்று இருக்கிறேன். ஏனென்றால் ஒரு நீங்கள் பாடலும் கேட்கலாம். இந்த மனிதர்கள் இந்த மனித வாழ்க்கையிலேயே பணமா குணமா பெரிது, எது முக்கியம் தேவை என்பதை இன்றைக்கு அலசி ஆராயலாம். ஏனென்றால் இதை பற்றி சில விளக்கங்கள் உங்களிடமும் தேடிக்கொள்ளலாம். ஏனென்றால் எல்லோருடைய மனதிலும் இப்போ வாழ்க்கை முறையில் மனிதர்கள் ஒரு மனிதனிடம் இன்னொரு மனிதன் என்னத்தை எதிர்பார்க்கிறான், அன்பையா, அதாவது அன்பு அந்த குணம் என்ற ஒன்றுக்குள்ளே அந்த அன்பு அடங்கிறது. அன்பு இருந்தால் இல்லாட்டி குணம் ஒருதரிடம் இருக்கும் அந்த குணத்தையா அல்லது அவனிடம் இருக்கும் பணத்தையா விரும்புகிறார்கள் என்பதுதான் என்னுடைய இன்றைய கேள்வி. அதோடு குணம் பணம் என்ற சொல்லு வரக்கூடிய பாடல்கள் நீங்கள் கேட்கலாம். அழைப்புக்கு வாருங்கள். முதலில் என் விருப்பமாக ஒரு கண்ணன் பாடல். இந்த காலத்தில் எங்களுக்கு இது ரெண்டையும் அறியாத முறையில் பலருடைய வாழ்க்கை, இப்போ அதாவது சிம்பிளாக பணம் தான் தேவை, மற்றவரை ஏமாற்றி வாழலாம் என்ற நோக்கத்தோடு இருக்கும் மனிதர்களுக்கு அது எதுவுமே தெரியாது. வாழ்ந்து விட்டு போகலாம், இன்னொருதரை ஏமாற்றி மற்றவன் பணத்தை பறித்து போட்டு சும்மா இருந்து வாழலாம் என்று சொல்கிற வகையில் வரும். அது அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. ஆனால் இன்னொருடம் குணத்தையே அவர்களுடைய அன்பையே எதிர்பார்க்கும் மனிதனுக்கு மிக தாக்கத்தை கொடுக்கும். அது இப்போ உங்களில் எத்தனையோ பேருக்கு இந்த தாக்கம் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இதை பற்றி நாங்கள் சின்ன அலசி ஆராயலாம், நகைச்சுவையாக பேசலாம் நீங்கள். ஆனால் உள்கருத்துகள் இருக்கவே வேண்டும். ஏனென்றால் ஒரு இந்த காலத்தில் எதை எங்கே எப்படி நம்புவது என்று தெரியாமல் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று நினைக்கிறேன். காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், எங்களுடைய இளவரசு. வணக்கம் இளவரசி.
1: வணக்கம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க? எங்க உங்களோட
1: சாப்பிட்டு நல்லா இருக்கமா?
0: ஆ சரி, தைப்பொங்கலுக்கு எல்லாம் ஆயத்தம் ஆயிருச்சா உங்களுக்கு?
1: எல்லாம் தயாரா இருக்குமா?
0: யார் பொங்குறது அப்ப? இப்ப வீட்டுல நீங்களா அதாவது வீட்டுக்கு முன்னால பொங்குவீங்களா நீங்க?
1: இல்ல அந்த மாதிரி இப்ப இல்ல. உண்டுமா, பொங்குறதெல்லாம் உண்டு.
0: நீங்க பொங்குவீங்களா? உண்டு. சரி, நீங்க வீட்டுல பொங்குவீங்களா?
1: வெளியில சொல்லப்படாது.
0: என்ன சொல்லப்படாது? அதாவது நீங்க பொங்குறன்னு சொல்லக்கூடாது, அப்படியா? அது ஆமா, இதுதான் தவறு என்று சொல்றது. பொங்கல் வந்து ஆண்கள் தான் செய்ய வேணும், அது தெரியுமா உங்களுக்கு? வீட்டுல அதாவது வெளியில நாங்க பொங்குவோம் அல்ல, முறப்படி ஆண்கள் தான் அதை பொங்க வேணும். பெண்கள் உதவிக்கு நிக்கலாம், அதுதான் முறை.
1: இல்ல அதுக்கலமா,
0: நீங்க வீட்டு சோறு பொங்குறத யோசிக்கிறீங்களா?
1: நாலு பேர் இருக்கிற இடத்துல இது கேட்டா என்ன சொல்றது?
0: ஐயோ, அதுல தவறு இல்ல. அதாவது பொங்கல் திருநாள் இருக்குல்ல, அந்த திருநாள முன்னுக்கு நீங்க கோலம் எல்லாம் போட்டு செய்யறது, கோலம் எல்லாம் பெண்கள் போட்டு கொடுப்பார்கள். மற்றும்படி எல்லா இதுவும் பொங்கலையும் பொங்கி இறக்குவது ஆண் தான். நீங்க வேணுமெண்டா இப்ப வர்றவங்க பேசுவாங்க, கேளுங்க. ஆண்கள் தான் செய்ய வேணும், பெண்கள் உதவி செய்யறது.
1: நம்முடைய புதிதா நம்முடைய எம்டிஆர் எஃப்எம் கேக்குறதுக்கு அன்பு உறவுகள் ரெண்டு பேரு.
0: அன்பு ஒருவர் இணைய போறாரா?
1: ஆமாமா, என்கிட்ட கேட்டாரு எப்படி இந்த எஃப்எம் கேக்குறதுன்னு சொல்லிட்டு கேட்டாரு.
0: சொல்லுங்க,
1: அவரோட பேசுங்க, அவர்கிட்ட
0: கொடுங்க கொடுங்க கொடுங்க கொடுங்க. வணக்கம்.
2: சொல்லுங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க நீங்க?
2: நாங்க சிதம்பரத்துல இருந்து கால் பண்றோம். ஆனந்த்.
0: ஆனந்த், சிதம்பரத்துல இருந்து. ஆனந்த், முந்தி நீங்க பேசி இருக்கீங்களா? இல்ல,
2: ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம்.
0: எத்தனையோ ஆனந்த் வந்து போகிறார்கள், ஆனா யாரு முதல்ல வந்து பேசுறாங்க, இப்ப இந்த வராம விட்டுறாங்க. இப்ப இந்த ஆனந்தம் அப்படித்தான் செய்வீங்களா?
2: அப்படி இல்ல மேடம், எங்க அண்ணன் இருக்கா
0: என்னங்க அவரை பார்த்தா சின்ன இந்த குட்டி பையன் மாதிரி இருக்க, நீங்க ஒரு பக்கத்தால உங்களுக்கு அண்ணன் சொல்லுங்க. அவரை விட குட்டி பையனா நீங்க? இதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க ஆனந்த். ஏன்னா அவரை பார்த்தா குட்டி பையன் மாதிரி. ஐயோ கூவிடுச்சு இளவரசு, உங்களோட நெட்வொர்க் ஏதோ சம்திங் ராங் ஆனந்த். சரி, நான் கண்ணன் பாடலை எடுத்து வரலாம், நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க, இணைஞ்சு கொள்ளுங்க, கண்ணன் பாடலை எடுத்து வரலாம் முதல்ல.

0: உரையாற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை நான் சந்தித்துக் கொள்ளலாம். அதுக்கு முன்பாக வணக்கம் முத்துவேல். முத்துவேல் வணக்கம்.
1: ஒரு நிமிஷம்,
0: நலமா இருக்கேன் முத்துவேல். ஒரு நிமிஷம் தாங்க. முதல் கண் ஆனந்த், நீங்க பேசிக்கொண்டு இருக்கும் போது உங்களோட பக்கத்துலதான் நெட்ஒர்க் ப்ராப்ளம் நின்றுடுச்சு. இளவரசு, மீண்டும் ஆனந்த நீங்க அழைப்புக்கு வர செய்யுங்க. இப்ப முத்துவேலோடு பேசுகிறேன், நீங்கள் அடுத்த இணைப்புக்கும் வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, உங்களுடைய நெட்ஒர்க்ல தான் விட்டு விட்டு வருது இளவரசு. ஒரு நீங்க சரி செய்து கொண்டு ஒரு கால் பண்ணி ஆனந்த் மீண்டும் நான் நீங்க பேச காட்டிலைக்கு வாங்க. முதல்ல வந்த நீங்கள் சரி முத்துவேல். முத்துவேல்
1: சொல்லுங்க,
0: உங்களுடைய பேய்பாடல், பேய்பாடல் இப்ப இரண்டு தடவை மூன்று தடவை போயிட்டு கேட்டீங்களா நீங்க ஒவ்வொரு நேரத்திலும்?
1: இன்று ஈவினிங் தான் கேட்டேன்
0: நானு. நேற்று இரவு போட்டுட்டேனே உங்களுக்கு.
1: அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது
0: என்னன்னா,
1: இந்த புதிய பாடல்களை விட அந்த பழைய பாடல்கள் வந்து இன்னும் அருமையாக இருந்தது.
0: ஆமா, நிச்சயம்.
1: ஜமீன்கோட்டை அந்த பழைய பாடல்கள் வந்து அருமையா இருந்தது. இசையும் நல்லா இருந்தது பழைய பாடல்கள்ல. சுசீலா அம்மாவோட குரல் உச்சரிப்பு நன்றாக இருந்தது.
0: நல்லம் சந்தோஷம். சரி, இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி, முதலாவது கேள்வி, மனித வாழ்க்கை, அதாவது ஒருதர் ஒரு மனிதன் மற்றவனிடம் பணத்தையா குணத்தையா எதிர்பார்க்கிறான் இந்த காலகட்டத்துல. அந்த காலத்துல நீங்க சொன்னாங்க, அந்த காலத்துல கூட்டு குடும்பம் மற்றது சுற்றி வராத ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒருதர் கொண்டிருந்தால் ஓடி சென்று பார்ப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, குணம்தான் முக்கியம் என்று ஓடுவார்கள். இந்த காலத்துல பணம் இருந்தா தான் ஓடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். சொல்ல முடியாது, எல்லாரையும் சொல்ல முடியாது. சொல்லுங்க.
1: பணம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. பணத்திற்காக யாரும் போய் இன்னொரு மனிதரிடம் ஒட்டுவதும் கிடையாது.
0: ஒட்டுவதும் கிடையாது. நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் இல்ல போல.
1: இல்ல. பணத்திற்காக ஒரு மனிதன் ஒட்டுகிறான் என்றால் அது நீண்ட காலம் நீடிக்காது.
0: நீடிக்காது, அது நீங்க சொல்றது. சரி. மற்றது அடுத்தது பொங்கல் திருவிழா. இப்ப நான் இளவரசிட்ட கேட்டிருந்தேன், யார் உங்களோட வீட்டுல பொங்கலை செய்வது என்று கேட்டிருந்தேன். பொங்குவது யாரு என்று கேட்டிருந்தேன். அவரு சொல்ல கொஞ்சம் கூச்சப்பட்டிருந்தார். அதாவது ஆனா முறப்படி நீங்க சொல்லுங்க. இப்ப முன்னுக்கு வீட்டுக்கு முன்னால நீங்க பொங்குவீங்கல்ல, அந்த பொங்கும் போது ஆனா பெண்ணா அதை கொண்டு வழி நடத்தி செல்வதுன்றது சொல்லுங்க.
1: பெண்கள் தான்.
0: எப்படி சொல்லுவீங்க, பொங்கல் பொங்கலை பொங்குவது ஆனா பெண்ணா?
1: இல்ல, பொங்குவது பெண்கள் தான்.
0: எங்கட பொங்கல் முறப்படியா?
1: ஆமா.
0: சரி, வர்ற வேலை கேட்டுடுவோம். உங்களோட அங்க அங்க உங்களோட ஊர்ல அங்க அப்படித்தான் செய்வாங்களா? பெண்கள் தான் நின்று பொங்குவாங்க?
1: பெண்கள் தான் செய்வாங்க.
0: அப்படியா? சரி.
1: ஆமா.
0: சரி, பார்க்கலாம். அதை பார்க்கலாம். மற்றது அடுத்து நீங்க இன்றைக்கு பணம் அல்லது குணம் என்று வரக்கூடிய சொல்லு வரக்கூடிய பாடல் கேட்கணும். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: பணம் அல்லது குணம்?
0: குணம்.
1: அப்படி என்றால் ஒரு டிஎம் சவுந்தரராஜன் பாடல் ஒன்று இருக்குது, பணம் என்னடா பணம் பணம்.
0: அது ஒன்றுதான் எல்லாருக்கும் டக்குனு ஞாபகம் வரும். அதை நீங்க டக்குன்னு பிடிச்சிட்டீங்க. பார்க்கலாம் இனி வர்றவங்க என்ன தரம் கொண்டு வராங்கன்னு. பணம் என்னடா
1: பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம்.
0: அது ஒரு பாட்டுதான் எல்லாருக்கும் டக்குனு ஞாபகம் வரும்.
1: அது அந்தமான் காதலி என்று நினைக்கிறேன்.
0: இல்லை, அந்த பாடலா?
1: ஆமா, அந்தமான் காதலி.
0: நீங்க சொன்னா சரியா இருக்கும். பாக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, உங்களுக்காக நான் அந்த
1: குணம்
0: அந்த பாடலை எடுத்து வர்றேன். சரியா?
1: நன்றி
0: முத்துவேல்.
1: நன்றி.
0: வணக்கம். எங்களுடைய இளவரசு, எங்க ஆனந்தங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
2: பேசுறேன்
0: ஆனந்தன். யார் பேசுறீங்க?
2: ஹலோ
0: சொல்லுங்க ஆனந்தன.
2: ஆனந்த சிஸ்டர்.
0: ஆனந்தனோட சிஸ்டர் பேசுறீங்க.

0: விஜயம் செய்திருக்கார் அப்படியா? இல்லாட்டி நீங்க அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ணுங்க.
1: அண்ணன் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க.
0: அண்ணன் உண்மையிலேயே உங்களுக்கு அண்ணாவா அவர்?
1: ஆமா ஆமா மேடம்.
0: கூட பிறந்த அண்ணாவா?
1: இல்ல பெரியம்மா பையன்.
0: பெரியம்மா பையன், சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, முதல்ல ஆர்தி, நீங்க உங்க பாட்டு, உங்க விருப்ப பாட்டை சொல்லுங்க. என்ன பாடல்?
1: நர்பார் படத்துல என்ன பாட்டு போடுங்க?
0: என்ன படத்துல? என்ன படத்துல? தர்பாரா?
2: என்ன பாட்டு போடுங்க?
0: என்ன படத்துல?
2: தர்பார் படத்துல. இந்த
1: தர்பார் படத்துல நான் தாண்டா இனிமேல் அந்த பாட்டு போடுங்க.
0: நான் தாண்டா இனிமேல். சரி, நல்ல ஆர்த்தி, நீங்க இன்னைக்கு தான் இணைஞ்சு கொண்டீங்க இந்த குடும்பத்துல, அடிக்கடி இணைஞ்சு கொள்ளணும். இந்த வானொலிய கேளுங்க, சரியா? கேட்டாதான் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரியும். நல்லா கேக்கணும். சரி, இப்ப நீங்க
1: அண்ணன்
0: கொடுங்க.
2: நினைச்சிட்டேன்.
0: சரி, முதல்ல உங்க பாட்டு சொல்லிருங்க. உங்களோட பாட்டு சொல்லிருங்க முதல்ல. நீங்க உங்க விருப்பத்தை சொல்லுங்க. அது ஆர்த்தி சொன்னது பாட்டு, உங்க விருப்பத்தை சொல்லுங்க.
2: பழைய
0: பாட வருமா? ஐயோ, ஆர்த்திட்ட கேட்க மறந்துட்டேன். ஆர்த்திட்ட என்னோட பேசணும். எங்க ஆனந்த், உங்களுக்கு நல்ல குரலா இருக்கு. இல்ல இல்ல, முதல்ல இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க ஆனந்த். நீங்க முதல்ல பாடுங்க ஒரு ரெண்டு வரி, ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச. கேட்டாச்சு, நீங்க குரல்ல பாடி காட்டுங்க ஒரு ரெண்டு வரி. நல்லா பாடுறீங்க, எங்க உங்களோட குரல் நல்லா இருக்குது, பாருங்க பாக்கலாம். முடியும் முடியும், உங்களால முடியும். எங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? இதான் ராரா ராமையாவா?
2: ராமன் ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை
0: இல்லை.
2: நான் தாண்டா.
0: நான் தாண்டா.
2: ஓகே மேடம்.
0: என்னங்க நீங்க, நல்ல குரலா இருக்கு, பாடுங்க ஆனந்த். பயந்து பயந்து பேசுங்க, பயப்படக்கூடாது. இது உங்களோட வீடு இது. இனி நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க நல்லா பாடணும் பேசணும். சொல்லுங்க. கட்டிக்கார இப்படி தாங்க சொல்லிட்டு போறவங்கள்ட்ட நிழல் கூட தெரியுதில்ல, தலைக்கறுப்பு கூட தெரியுதில்ல. ஏன்னா அடுத்த முறை வந்து பாடுறேன் சொன்ன போன போக்குத்தான், இந்த பக்கம் வர்றாங்களே இல்ல. என்ன செய்யலாம் அதுக்கு? என்ன செய்யலாம் சொல்லுங்க.
3: இருந்தாலும் ஆனந்த் வந்து இப்பதான்
0: சொல்லிட்டான்,
3: எல்லா வார்த்தையும் சொல்லிட்டான். அவர் கண்டிப்பா நிறைய பாட்டு பாடுவாரு,
0: நிறைய பாட்டு பாடுவார்.
3: அவர் என்ன என்ன பாட்டு, அவர் என்ன பாட்டு பாடினாரு நீங்க சொல்லுங்க.
0: இப்ப பாடின பாட்டா?
3: ஆமாமா.
0: அதான் என்ன என்ன ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை.
3: உங்க குரல்
0: என்னண்டி?
3: அது அது எப்படி நீங்க பாடுங்க? உங்களோட குரல், உங்களோட குரல் கேட்கணுமா?
0: எனக்கு அந்த குரல் தெரியா, இந்த பாட்டு தெரியா? இல்ல, ராவணன் ஆண்டாலும் என்ன அது எனக்கு ஒரு கவலை இல்லை.
3: என்ன பாடுங்க அப்ப வந்து சரிங்க, இப்போதைக்கு வந்து

0: போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு.
1: ஆ எங்க சூப்பர். எங்க
0: அந்த பாட்டு
2: போட்டுருமா?
1: சரி நான் அந்த பாட்டு எடுத்து
0: வர்றேன். எனக்கு ஒரு கவலை இல்ல
1: பாத்தீங்களா. அண்ணன் எப்படி பாடுறாரு பாருங்க, சூப்பரா பாடுறாருல்ல.
0: ஆர்த்தி
1: பாடுறது, ஆர்த்தி பாடுறது கேக்கலாம். எங்க ஆர்த்தி வாங்க.
0: ஆர்த்தி
1: வாமா, ஆர்த்தி வாமா. பசக்கார அண்ணன் என்ன இருக்கா சொல்லுங்க,
3: என்ன
1: இருக்கா சொல்லுங்க. இந்த குரல் கேக்குதா சிவாஜிக்கு அடுத்தது நீங்க தானா? இன்னொரு குரல் சொல்லுது பாருங்க, எனக்கு பக்கத்துல இருந்து இப்ப இப்ப கேக்குதா உங்களுக்கு?
3: ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். ராஜ்குமார் ஐயா, தருமபுரி ராஜா.
3: ஐயா நலமா, நலமா. தங்கச்சி வந்திருக்காங்க லைன்ல, வாழ்த்துக்கள். தங்கச்சி அறிமுகப்படுத்திருக்கீங்க.
0: பாருங்க
1: தங்கச்சி மட்டும் இல்லைங்க, தங்கச்சியுடைய அண்ணாவும் இருக்க, தம்பியும் இருக்காருங்க. தம்பி
3: பாருங்க, பாசமல படம் ஓடிட்டு இருக்குது, கலர்ல ஓடிட்டு இருக்குது.
1: அது என்னங்க நேரத்துல இவங்க இது பாட போறாங்க. தங்க கடிகாரம் வைரமணியாரம் வந்து நலம் பேசுவார், அவர் தந்து மனம் பேசுவார். தங்கச்சி பாட போற உடனே அண்ணன்
3: அந்த பாடல
1: சொல்லுங்க.
0: இல்ல ஒரு நிமிடம் பில்டப் கொடுத்தா வருவாங்களா?
1: என்ன பில்டப் கொடுக்கறது? இளவரசின் தங்கச்சி
3: வந்துட்டாங்க,
1: வந்துட்டாங்க பாருங்க. ஆர்த்தி அம்மா பாடுங்க. எங்க வாங்க செல்லக்குட்டி ஓடியாங்க. எங்க இன்றைக்கு ஆனந்தும் ஆர்த்தியும் பாடுறது, தம்பியும் தங்கச்சியும் பாடுறது கேட்டுட்டு தான் நாங்க மிச்ச நிகழ்ச்சிக்கு போறது, அப்படித்தானே ராஜ்குமார்?
3: ஆமா ஆமாங்க, நாங்கெல்லாம் காத்திருக்கிறோம். ஐயா வணக்கம் சொல்லுங்க.
0: இப்போ இப்போ இப்போ ஒரு விளம்பரம் போடு போட்டு.
1: விளம்பரம் போட்டு என்ன சொல்ல
0: வர்றார்? தற்பொழுது ஒலிக்கிறது ஒரு அழகான பாடல், கேட்டு மகிழுங்கள்.
1: விளம்பரமா இளங்குயில் குழலில் வருகிறது ஆர்த்தி பாடும் பாடல்.
0: இளவரசின்
1: தங்கை, ஆனந்தின் தங்கை, இளவரசின் தங்கை பாட வருகிறார் தன் இனிய குரலில் எங்களை எல்லாம் மயக்கி வைக்க, அப்படித்தானே ராஜ்குமார்?
3: அப்படிதான் சொல்லுங்க. வரவேற்கும் எம்பிஆர் வானொலி.
1: அவங்க ஓடி
3: போயிட்ட,
1: சரி ஆர்த்தி அப்ப பின்பு பேசலாம். இளவரசு, இளவரசு வாங்க. ஆர்த்தி அம்மா எங்க பாடுங்க, எங்க நீங்க பாருங்க, நீங்க ஆர்த்தி அம்மா நீங்க பாருங்க. எங்க நல்லா பாடுறீங்க, நீங்க நீங்க பாடுவீங்க நல்லா. இந்த உங்களோட குரல் கணீரண்டு இனிமையா இருக்குது கேட்க பேசும் போதே. எங்க பாடுங்க அங்க. ஐயோ ராஜ்குமார் கூவிட்டுதே
3: பாட்டு
1: பாட்டு கூக்கு. அது அவங்களுடைய நெட்ஒர்க் ஏதோ சம்திங் ராங், அதனாலதான் அப்படி செய்யுது. நினைக்கிறேன்னு அவங்களோட அந்த ஏரியாவா அண்டே அவங்க அவங்க வீட்டுல அந்த அந்த சைட்ல பல்லாட்டி இளவயசோட போன் வந்து ரொம்ப கிளியரா பேசும் அந்த நல்லா. நீங்க எப்படி இருக்கிறீங்க ராஜ்குமார்? நீங்க
3: நல்லா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? இரண்டு நாட்களாக வரல, நான் ஒரு நாள் வரல, நீங்க ரெண்டு நாட்கள் வரல.
1: நேற்றைய தினம்
3: வேலை பலூன்
1: இல்ல இல்ல, நேற்றைய தினம் நேற்றைய தினம் என்னுடைய அக்காவின் பிறந்த நாள் நான் சொல்லுவேன் இல்ல.
3: ஓ ரைட்,
1: அப்ப அது ஒரு முக்கியமாவே எனக்கு இருந்தது. அப்ப இரண்டு நாட்களாக அதோடு சற்று நாங்கள் இருந்தோம். பெரிதாக வேண்டியில்ல, அன்பு பாசத்தோடு நாங்கள் இணைந்து எங்களுடைய அக்காவோடு.
3: பரவாயில்ல, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ரசிகர் ஒருத்தர் வாழ்த்து தெரிவிச்சாங்க, எம்டிஆர் நேயர்.
1: என்ன பில்டப் பண்ணி சொல்லலாம் இல்ல நீங்க? தர்மபுரி ராஜா
3: என்ன சொல்லுவாங்க? தர்மபுரி கோகில மன்னர் ராஜ்குமார்.
1: தர்மபுரி ராஜா அவருடைய பேர் ராஜ்குமார். அவர் தன்னுடைய சிம்மாசனத்தில இருந்து இறங்கி வந்து வாழ்த்து
3: தெரிவித்தார். சிம்மாசனம் டான்ஸ் ஆடிட்டு இருக்குது.
1: அதனால விரைவா பேசணும். சரி, இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டது என்ன, மனிதரிடையே பணமா குணமா பெரிது ஒருதர் ஒருதரோடு பேசுவது பழகுவது எது முன்னோட்டமாக இருந்து ஒரு இரண்டு பிணைப்பை, அதாவது இரண்டு உறவை அன்பை ஒரு நட்பை கொண்டு செல்லும் என்று நீங்க நினைக்கிறீங்க? எது முக்கியம் இந்த காலத்துல, எது முக்கியமாக இருக்கு
3: இந்த காலத்துல பாத்தீங்கன்னா? எப்பயுமே குணம்தான், குணம்தான் நம்ம கூட பேசும். பாருங்க, உங்ககிட்ட குணம் இருக்கிற காலத்துல நான் வந்து பேசிட்டு நான் மட்டும் இல்ல, ஒரு மணி ஆனாலும் ஒரு மணியா இருந்தாலும் வரோம், கை தூக்குறோம், கை தூக்க
1: தலையாட்டுறோம். இனி அடுத்த முறைக்கு நான் கால தூக்க சொல்ல போறேன், கால தூக்குங்க.
3: நீங்க பாட்டு போற வரைக்கும், நீங்க பாட்டுக்கு போற வரைக்கும் ஐ அம் வெயிட்டிங் வேற நாங்க போட்டு
1: போடுவீங்க. என்ன
3: பாடல் கேட்டுட்டு தான் தோங்க?
1: சாப்பிடும் போது அப்படியே சோற்றுல அப்படியே கைய அப்படியே புனே, அதாவது அது அப்படியே பிசைஞ்சு கொண்டு எடுத்தவங்க வாயில வைக்க மறந்து நிகழ்ச்சி கேக்குறாங்களாம், இப்படி எல்லாம் சொல்லி இருந்தாங்க.
3: அப்படியா?
1: என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? அவர் இப்படியே ஒரு நாளும் நிகழ்ச்சி கேக்குறேன் சோற்ற பிசைஞ்சு பிசைஞ்சு சாப்பிடாமலே விட்டுட்டாருண்டா.
3: அதுக்கு என்ன காரணம்? தப்பிச்சிட்டாரு, உங்க பேர் சொல்லி தப்பிச்சிட்டாரு. குழம்பு ருசியும் தெரிஞ்சாரு, எப்படியே தப்பிக்கலாம் வீட்டுல இருந்து, எதிரோடு சொல்லி தப்பிச்சிடலாம் இல்லைங்க.
1: இல்ல சில வேலை இல்ல, அவர் சில வேலை வேற எங்கயோ சாப்பிட்டு வந்துட்டாரது இல்ல
3: என்னைய
1: ஒரு கருவியா மாத்திட்டாரு அவரு.
3: உங்களை பலிக்காடாங்க.
1: ஆனா எந்த மனம் கவலைப்பட்டதுங்க, அட இப்படியே பிசைஞ்சு பிசைஞ்சு போட்டு இவர் விட்டா இவருடைய உடல் நலம் குன்றி விட்டா வானொலிய கேட்க விட்டுருவாரு கொஞ்ச காலத்துல.
3: அதாவது திருவள்ளுவர் மாதிரி செவிக்குழு இல்லாத போது சிறிதேனும் வயிற்றுக்குள் ஈயப்படும் சொல்லிருக்கிறார் திருவள்ளுவர். அதனால வயிற்றுக்குள்ள போட்டுட்டு இப்ப செவிக்கு கேட்டுட்டு இருக்கிறாரோக்கோ என்னவோ பாருங்க. அப்படியே
1: திருக்குறள் போட்டுட்டு இல்லைங்க, முதல் எங்கேயோ போட்டுட்டு.
3: ஆமா, செவிக்கு கேட்டுட்டு இருக்காரு.
1: செவிக்கு கேட்டுட்டு இருக்காரு. நிச்சயம் நிச்சயம் பாப்பா. இளவரசு திரும்பவும் வர ராஜ்குமார் எங்க. வணக்கம் இளவரசு. இளவரசு சொல்லுங்க. ஆர்த்தி எங்க உங்களோட பாட்ட கேக்கலாம். பக்கத்துல ஒரு தாத்தாவும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், நீங்க பாடுங்க. சரி இல்ல நாங்க தமாஸ் வீடு இல்ல. பாடுங்கம்மா எங்க பாட்டு கேட்கலாம். ஆர்த்தி பாடுங்க.
2: ரோஜா வைத்தால் வார்த்தை சங்கீதங்கள், ரோஜா வைத்தால் ஓட்டும் தின்றல், அவ்வளவுதான் எனக்கு தெரியும்.
1: சூப்பர் அட்டே அப்பா, நல்லா இருக்கு. அருமை அருமை குரல் அருமை. அதுல ஒரு ரோஜா வந்துருச்சு பக்கத்துல ராஜா.
4: பாடல அருமையா செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள்.
0: நல்ல நல்ல நல்ல பாட்டு பாடு அந்த.
1: உண்மையா சொல்லுங்க இளவரசே.
0: பாட்டு முழுசா பாடலாம்னு சொல்லிட்டு வந்த பாப்பாவ. நீங்கதான் ஏதாவது சொல்லி பாடம் விட்டீங்க. ஒரு வரையும் பாட்டு போயிட்டாங்க.
1: ஐயோ நாங்க ஒண்ணுமே சொல்லிடு. நான் சொன்னது இதுதான் சொன்னேன், பக்கத்திலோட தாத்தா இருக்காரு அவ்வளவுதான்
0: சொன்னேன்.
1: இல்ல தாத்தா அருமை அருமையுண்டு அது பேந்துதான் சொன்னார். பாடி முடிஞ்சு அப்ப தாத்தாவே தாத்தா கொஞ்சம் தாத்தாக்கே மூச்சு பேருந்தா நீ வந்துருச்சு அவ பாட்டை கேட்டு இல்லையா தாத்தா.
0: வணக்கம்
4: ஐயா. வணக்கம் சொல்லுங்க.
0: வணக்கம் ஐயா. எனக்கு வந்து இந்த பொங்கல் வாழ்த்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? எனக்கும் என்னுடைய எம்டிஆர் குடும்பத்தில் உள்ள அனைத்து அன்புகளுக்கும் எப்படி சொல்லுவீங்க?
4: எனது இதயம் கனிந்த தை தங்கி பொங்கல் வாழ்த்தை உங்களுக்கும்
1: குடும்பத்தாருக்கும்.
4: இலக்கண பிள்ளையர்
1: இல்ல இல்ல என்ன சொல்லுங்க.
4: இலக்கண பிள்ளையர்
1: என்னது? இதயம் கனிந்த
4: கனிந்த தை திங்கள் தை திங்கள்
1: தை திங்களா தை திறனாளா
4: தை திங்கள் அல்ல மாதம் மாதம் தானே வருடம் மாத பிறப்பு தானே அது தை திங்கள்ங்கிறது திங்களுக்குனா மாதம் சொல்லலாம் தமிழ்ல. உங்களுக்கு தெரியாதீங்களே தமிழ்ல. பொங்கல் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும்.
0: இப்போ இப்போ 2020ல இருந்து மாத்திட்டாங்க.
1: எப்படி
0: வாழ்த்தெல்லாம் செல்லுபடியாக?
1: அப்ப
4: பாட்டு செல்லுபடி ஆகாதா?
1: இல்ல வாழ்த்து செல்லுபடி ஆகாத சுட சுட நீங்க பொங்கி நீங்க அனுப்ப சொல்லுங்க.
4: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க எப்படி வாழ்த்தணும்?
4: அமைதியா இருக்குது.
0: சுட சுட வாழ்த்து சொல்லி அனுப்பணும்.
1: சுட சுட வாழ்த்து பொங்கல் அனுப்பணும் அவ்வளவுதான் அவர் சொல்றாரு. எல்லாம சொல்றான்.
4: ஆமா பொங்கலை வந்து ஆமா ஆமா பொங்கலை வந்து பொங்கலோ பொங்கல் பொங்கல் வரும்போது வாழ்த்து
1: தெரிவிச்சிடலாம். ராஜ்குமார்
4: சொல்லுங்க.
1: இந்த பொங்கல் நீங்க வீட்டுக்கு முன்னால கோலம் எல்லாம் போட்டு பொங்குவீங்க, அந்த பொங்கலை யார் செய்யறது? ஆனா பெண்ணா முன்னின்று நடத்துறது?
4: நின்று நடத்துறது அதாவது எல்லாம் பெண்கள் தான். வீட்டுல வந்து பெண்கள் தான் பண்ணுவாங்க.
1: ஓ பெண்கள்
4: பெண்கள் தான்
1: இல்ல பொங்குறது. இப்ப முன்னுக்கு நீங்க வீட்டுக்கு முன்னால கோலம் எல்லாம் போட்டு சொல்லுங்க.
0: ஆமா
4: அந்த பதம் பதமா இருக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு
1: இதுல தெரியுது. நீங்க ரெண்டு பேரும் பொங்கவே இல்ல,
4: ஆண்கள் தான் இப்ப கும்பிடுவாங்களே.
1: எப்படி எப்படி
4: இது பக்கம் நாங்கெல்லாம்
1: எப்படி ராஜ்குமார் சொல்லுங்க சொல்லுங்க ராஜ்குமார்.
4: இல்ல இல்ல எங்க பக்கம் பொங்கல் வந்து
1: உதவி செய்வீங்க.
4: இன்னைக்கு
1: பணம் குணமண்டு தான் நாங்க எடுத்து வந்திருந்தோம் பாட்டு, ஆனா இப்ப நோமலா விட்டுட்டேன், யாரும் கேக்குற பாட்டு கேக்கலாம். நீங்க சொல்லுங்க ஒரு பாட்டு.
4: சகா படத்துல சகா ஒரு படம்
1: பார்த்தேன்,
4: வீட்டுக்கார பொறாம ஆயிடுச்சு காலரட்டி ஒண்ணு. பாடல் வந்து நல்லா அம்மிங்க நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அதாவது தூய தமிழ் பாடல் அது, எனக்கே டக்குன்னு வரல, அது கிடைக்குமான்னு பாருங்க, முடிந்தால் ஒளிபரப்பு பண்ணுங்க.
1: என்ன பாட்டு என்ன பாட்டு சகால என்ன பாட்டு அது?
4: தூய தமிழ்ல வரும், இதே வரும், வார்த்தைகளே தமிழ்ல வரும், நல்லா இருக்கும். இந்த
1: சகால
4: வேடிங்ஸ்
1: பாக்கலாம், இளவரசுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்ப நல்லது ராஜ்குமார், விடைபெற்றுக் கொள்ளலாம்.
4: நன்றி நன்றி நன்றி மா, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. எங்கே இளவரசு, இளவரசு சஹால என்ன, சஹால அது என்ன பாட்டு?
0: பாடலோட முதல் வரிய தெரிஞ்சாம சொல்லலாம். என்ன பாட்டு சகாவில வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பாட்டு இருக்கு.
1: தூய தமிழ் பாட்டாம், ஏதோ தமிழ் சொற்கள் ஏதோ வருதாக்கம். அதுல
0: அனுப்பிடுறேன்
1: உங்களோட பாட்டு சொல்லுங்க. முதல்ல உங்களோட பாட்டு என்ன?
0: எனக்கு இப்போதைக்கு பொங்கல் வருது, அதனால வந்து அந்த குழந்தைகள் பாடுற பாடல் இருக்குல்ல,
1: என்ன பாட்டு அது?
0: பொங்கல் பொங்கல் பொங்கல் வருதுன்னு சின்ன குழந்தைகள் பாடுற.
1: சரி, அதை அனுப்பி விடுங்க எனக்கு. ஓகே, உங்களுடைய பாடல் ஆனந்துடைய பாட்டு, அடுத்தது ஆரதியுடைய பாட்டு, ராஜ்குமாருடைய பாட்டு, இந்த நாலு பாட்டு நீங்க அனுப்பணும்.
0: ஆர்த்தி
1: ஆர்த்தி ஆர்த்தி
0: சொல்லுங்க.
1: அப்ப நீங்க நாலு பேருடைய பாடலை நீங்க எடுத்து வரணும், இப்ப அனுப்பி விடுங்க எனக்கு. சரியா?
0: கண்டிப்பா கண்டிப்பா அனுப்பிடுறோமா,
1: உடனே அனுப்பி
0: விடுறேன். ஆர்த்தி நல்லா பாடுவாங்க, உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் வெக்கமா இருக்கு போல இருக்கு.
1: இன்னைக்குதானே சேர்ந்திருக்கிறா, அதனால அவ நல்லா பாடுறான், நல்ல குரல் வளம், சூப்பரா பாடுறான். நான் நினைக்கிறேன் ஆனந்த் நல்லா பாடுவார், என்ன குரல் வளம் நல்லா இருக்கிறது. கட்டிக்கார அடுத்த முறை அடுத்த தடவை வரும்போது பாடட்டும் அவங்க. சரியா? சொல்லுங்க.
0: ஒரு ஒரு ரெண்டு நிமிடம். பாப்பா சேர்ந்து ஒரு பாட்டு
1: பாடுங்க. பாப்பா
0: பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்னு இருக்கு.
1: எங்க
0: என்ன பாட்டு?
1: எங்க பாப்பா, பாப்பாக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
0: திடீர்னு கேட்டா அப்படின்னு இல்ல, என்ன பாட்டு? அது பாப்பா கேட்ட பாட்டு. ரோஜாவை தாளாட்டும் தென்றல்,
1: நீங்க பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படி இருந்தீங்க இளவரசு. வணக்கம் மிட்டில்டா. வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் அக்கா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சோமா இருக்கு. முதல் கண் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் சுகமும் செல்வம் பெற்று வாழ வேணும் நீங்கள் என்று நான் வாழ்த்திக் கொள்கிறேன். அன்று இன்னொரு பிறந்த நாள் ஏதோ வந்தது, நான் மறந்து போய்விட்டேன். இந்த இரண்டு நாட்கள் எனக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியாதால உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்து. நீங்க ஆனா எனக்கு அனுப்பி வைக்கல, நான் சொல்லியிருந்தேன் பேர்களை எல்லாம் அனுப்பி வைங்க.
5: ஒரே செய்தி எடுத்து நாலு பேர் அனுப்பணும்னு விட்டுட்டேன். அக்கா காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: யாரு உங்களை நீ
5: இது யாரு சிஏ சந்தனராஜ் சொல்லிட்டாரு
1: என்ன கனுப்பி இருக்கிறாரா மாமா இல்லையே
5: ஆமா அனுப்பிட்டேன்னு சொன்னாரு நான் அதனாலதான் சரி இல்லனா நான் என்னைக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கேன்
1: இல்ல இல்ல நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லி இருந்தேன் இப்ப அதாவது நான் காட்டலுக்கு வராட்டியும் எங்களுடைய வாட்ஸ்அப் தளத்துக்குள்ள நீங்கள் உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்து யார் யார் வாழ்த்துகிறார்கள் என்று நான் முதல் நாள் யாருலயே நீங்க பேசும்போது சொன்னேன் மூன்று நாட்களுக்கு முதல் நீங்க எனக்கு அனுப்பி வைக்கணும் அப்ப நாங்க அத நான் இல்லாவிட்டாலும் எங்களுடைய அப்பா அதை ரெக்கார்ட் பண்ணி அது டைம் டு டைம் எடுத்து வருவோம் நாங்க நீங்க பாக்குறீங்களா நீங்க பிறந்த நாள் வாழ்த்து எடுத்து வருவோம் நாங்க
5: எனக்கு
1: நானும் கொஞ்சம் வேலைப்படுவா இருந்தேன் நிகழ்ச்சிக்கு வர
5: இன்னொருத்தவங்களும் என்கிட்ட கேட்டாங்க நான் நீங்க குறிப்புல இருக்கிறீங்களா உங்களை சேர்த்து இல்ல எனக்கு குறிப்புல வேணாப்ப
1: சரி சரி இல்ல இல்ல சந்திரன்ராஜ் மாமா குரூப்ல எடுத்து வந்திருந்தார் அது அதுல எல்லாம் போட்டு எல்லாரும் வாழ்த்தி இருந்தாங்களா அதுல ஃபுல்லா அதுல நீங்க இல்லையே நீங்க பாக்க இல்லையா
5: எனக்கு
1: ஆமா அதுல மாமா எடுத்து வந்திருந்த மாமா எடுத்து வந்து எல்லாரும் வாழ்த்தி இருந்தாங்களா உங்களை அதுல இருக்கு
5: மற்ற
1: இன்னமும் பிறந்த நாளும் என்ன அது இல்ல அது என்னுடைய நேற்றைய தினம் என்னுடைய சகோதரியின் பிறந்த நாள் அதனால தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வராத காரணம் அதுதான் இரண்டு அவர் இருப்பது தூரமான இடம் அப்ப நாங்க அங்கு
5: நிகழ்ச்சி இப்ப நான் கரெக்டா 4:30 கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா இருந்தாலும் சிலே சந்தன ராசி அக்கா ப்ரோக்ராம் தொடங்கிட்டு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புறாரு அத ஒரு ஒரு கடமையா அப்போ எனக்கு அது ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப கூட அதை பாத்துக்கிட்டே இருந்துட்டு
1: சொல்ல முடியாத நிலை
5: உடம்பு பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க ஆரோக்கியமா இருக்கிறது மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது எங்களுக்கு எல்லாம்
1: ஆஹா நல்ல சந்தோஷம் அதாவது நோய் இருந்தாலும் நாங்கள் சமாளிச்சு கொள்ளலாம் ஆனா மனதுல சில கவலைகள் இருக்கும் போது எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் எடுத்து வர ரொம்ப கஷ்டமா இருக்கும் திடீர் திடீரெண்டு இப்ப என்னுடைய நிலைமை எப்படி என்றால் ஒரு நீங்க ஒரு தொட்டா உடையும் உடைகிற ஒரு கண்ணாடி பொருள் என்ற கையில தந்த மாதிரி தான் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கு அப்ப அது எப்படி என்று எனக்கு விளக்கம் சொல்ல தெரியாது அப்ப நாங்கள் அதை மிக கௌரவமாகத்தான் நாங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் அப்ப அதனால சில வேளைகள்ல நிகழ்ச்சிக்கு வர முடியாமல் இருக்கிறது என்னுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாரும் சரியாக அந்த டைமுக்கு நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்குறாங்க அதனால வானொலி சோர்வு இல்லாமல் ஓடுகிறது அது அதுல எந்த தவறும் இல்லை இப்ப நான் காட்டிலேக்கு இதுல வந்திருந்து பேச வேணும்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்துல கடுமையா தான் இருக்கிறது எனக்கு அது கடினமாக இருக்கிறது ஏனென்றால் சில விடயங்கள் இப்ப அது அது உடல் நலத்தோட ஏண்டா பரவாயில்லை கொஞ்சம் நாங்கள் சமாளிச்சு கொண்டு இதுல வந்திருந்து பேசிட்டு போகலாம் ஒரு மனசியான இது எங்களுடைய மனநலத்தோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்கள் அப்ப அதனால ரொம்ப கஷ்டம் இப்ப நான் இதுல வந்திருந்தா கொஞ்சம் சில கவலையில மறந்து நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று மற்றபடி ரொம்ப கவலையான விடயங்கள் தான் சுட்டி சுட்டி என்னை சுட்டி வருகிறது இருக்கிறது என்று சொல்லலாம் அது
5: நீங்க ரொம்பவும் யோசிக்காதீங்கக்கா ரொம்பவும் சோர்ந்து போயிடாதீங்க இது என்ன வீடு என்னடா அக்கா நீங்க கிறிஸ்துவ பாடலாம் தருவீங்களா
1: கிறிஸ்துவ பாடலா
5: இல்ல சினிமாப்பா
1: கிறிஸ்தவ பாடல் நாங்கள் என்னன்னா இன்னொரு நிகழ்ச்சி எடுத்து வர இருக்கிறோம் தனிய கிறிஸ்தவ பாடல்கள் அதாவது அத கிறிஸ்தவ பாடல் மட்டும் இல்ல தனிய டிவோஷனல் சாங்ஸ் அதாவது மும்மத பாடல்களும் நேர்கள் விரும்பி கேட்கக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் ஏனண்டா நாங்கள் இதுக்குள்ள வந்து தமாஷாக எல்லாம் பேசி சிரிச்சு கதைக்கிறோம் நாங்கள். அப்ப இது அப்ப நாங்க அப்ப நாங்கள் அப்படி அதை எடுத்து வரும்போது அதுக்கு உரிய மதிப்பு இல்லாமல் போகிறது. நாங்கள் சும்மா விளையாட்டாக ஒரு சினிமா பாட்டுக்குள்ள ஒரு கிறிஸ்தவ பாடல் ஒரு அதுகளை எடுத்து வரும்போது எங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமா இருக்கிறது. தாயக பாடலை கூட நான் எடுத்து வர மாட்டேன் கூடுதலாக. இன்னொரு நான் ஒரு நாளை இது அதை நியமித்து, அதாவது வெள்ளிக்கிழமை இல்லை அப்படி பார்த்து ஒரு மணித்தியாலம் இந்த பக்தி பாடல்கள் மட்டும் நேர்கள் கேட்கலாம் என்று விட போறேன். அப்ப அவர்கள் பக்தி பாடலை கேட்டுட்டு போவார்கள், அது சந்தோஷமாக இருக்கும். தனிய பக்தி பாடல் போவோம், நேர் விருப்பமாக அவர்கள் வந்து கேட்டு செல்லலாம் நேரடியாக.
5: சூத்திரதாரின்னு ஒரு பாடல் இருக்குது. அடுத்த வருஷம் என்ன வரும்னு கேட்டனா கோழி கூவும் நேரம் மாத்தி தள்ளி போமாமா.
1: எதுல அழகன் படத்துலயா?
5: ஆமா மொத பாடல், அதே மொத பாடல்
1: நேரம் சரியாக 11:57. எல்லாரும் இன்றைக்கு பாட்டு சொல்ற பாட்டு எனக்கு சரியா புலப்படையில. சகா படத்துல பாருங்க அவர் போயிட்டார். சரி, காற்றலை இணைந்து கொள்ளும். வணக்கம் அருள். அருள் எப்படி இருக்கிறீங்க அருள்? அருள் அருள் அருள் வணக்கம். வணக்கம் அருள். வணக்கம் அருள். அருள் வணக்கம். சரி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்க. அது ஏன் உங்களுடைய பேச்சு? சரி, என்னுடைய பாடல் எடுத்து வர்றேன். கண்ணன் பாடல் எடுத்து வராமலேயே உங்களோடு பேசிட்டு

0: வணக்கம் ஆண்டாள். வணக்கம் ஆண்டாள். வணக்கம். ஆண்டாள் நான் நலமா இருக்கேன். நீ? நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா தூங்கவே இல்லை நான். நீங்க வரல இல்ல அதனால.
0: ஆஹா, என்ன கொஞ்சம் நல்ல சொல்லுங்க. நான் தூங்குறதுக்கு நீங்க ஒரு பாட்டு பாடினா தான் நான் தூங்குவேன். அப்ப
1: நான் பேசல அதனால எனக்கு தூக்கம் வரலம்மா,
0: தூக்கம் வரையில. அப்ப இனி நான் இந்த வயசுல நான் இப்படி ஒரு பாட்டு உங்களுக்கு பாடி அனுப்பிடுறேன். அத ஒவ்வொரு நாளும் நான் வராட்டியும் நீங்க இந்த பாடல்ல மீரா மாடின நல்ல மடி

0: என்று பாடி
1: வைக்கிறேன்.
0: அத்தை மடி மெத்தை அடி, அப்படி ஒரு பாட்டை பாடி அனுப்பிடுறேன். தூக்கம் வராத நேரம் எல்லாம் நீ அதை கேட்கணும், சரியா? சந்தோஷமா இருக்குது. அட, என்னுடைய நிகழ்ச்சி கேட்காம தூக்கம் வரையில்லை என்று சொல்லும் அன்பு உறவு உமையிலே இந்த வானொலி. எனக்கு அதனால்தான் இந்த வானொலியை யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, இந்த வானொலியை யார் விரும்பி கேட்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் எனக்கு பற்றுதல் கூட. ஏனென்றால் இந்த வானொலி ஒரு உயிர். எனக்கு இந்த வானொலியை எல்லாரும் யாராவது நீங்கள் பார்த்து பார்ப்பீங்க தானே. ஒரு பெற்ற தாய் தாப்பினருக்கு தன்னுடைய பிள்ளைகளை பற்றி யாராவது புகழ்ந்து சொன்னா அவர்கள் மேல் அந்த கதையை கேட்கவும் அவர்கள் மிக அன்பாயிருப்பார்கள், அவர்களை விருப்பமாக இருக்கும். அதே போல தான் இது. நீங்கள் யார் இந்த வானொலி மேல் அன்பாக, இந்த வானொலியை தான் நாங்கள் கேட்குறோம், இந்த வானொலி நிகழ்ச்சியெல்லாம் நல்லா இருக்கு, இந்த வானொலியை பற்றி நீங்கள் பேசுனா அவர்கள் மேல் அகார அன்பு எனக்கு வரும். அது ஏன்னு தெரியாது, உண்மையாகவே நான் அதை சொல்கிறேன். அதுக்காண்டி இது சுயநலமல்ல, சுயநலமண்டல்ல இவ்வளவு விரும்பி கேட்குறாங்களே, இதை எனக்கு எந்த பொருள் விருப்பமோ அந்த பொருளை நீங்கள் விரும்புகிறீங்களே என்ற அந்த ஆதங்கம் தான். சரி, இன்றைக்கு ஆண்டாளுக்கு என்ன பாட்டு?
1: வந்த மலரே வா, அந்த பாட்டுமா?
0: சரி, தைப்பொங்கல் பொங்குவீங்களா நீங்க? பொங்கல் பொங்குவீங்களா?
1: பொங்குவோம்மா.
0: எங்க காற்றில இணைந்து கொள்ளும் என்னுடைய அன்பு அண்ணா பட்டாபி அண்ணா.
2: கொஞ்சம் கிளைமேட் வேற, எங்க கிளைமேட் மாறி மாறி வர்றதுனால நிறைய பேருக்கு கொஞ்சம் இங்க கவனிக்க வேண்டியதா இருக்குது அவங்களெல்லாம்.
0: உங்களுக்கு அண்ணாக்கும் உடல், அதாவது வாய்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு, என்ன நடந்தது? உங்களுக்கும் வாய்ஸ் டிஃபரெண்டா இருக்கு, ஏதாவது உங்களுக்கு
2: அண்ணா
0: சொல்லுங்க. அண்ணா பணத்துக்காகவா குணத்துக்காக எது முதல்ல ஈடுபடும்?
2: முதல்ல ஈடுபடுன்றதை விட இன்றைய காலத்துக்கு வந்து சூழ்நிலைகள் மாறுபடுவதனால, சூழ்நிலைகள் குடும்ப சூழ்நிலையா இருக்கும், இல்ல அலுவலக சூழ்நிலையா இருக்கும், இல்ல மற்றவர்கள் கட்டாயப்படுத்துகிற சூழ்நிலையா இருக்கும், அதனால என்ன ஆயிடுதுன்னா தைரியமா இவர்கிட்ட கேட்டா என்ன, நம்ம என்ன கேட்டா என்ன, நம்ம கொடுக்க கேட்ட கொடுக்காம போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல போய் அவங்க கிட்ட நேரடியா அதை வெளிப்படுத்துறாங்க. பட் வந்து அது வந்து அவங்க வந்து வேணும்னு இல்ல, அந்த சூழ்நிலையை போய் தானே போய் அவங்க ஐக்கியம் ஆயிடுது.
0: அதனால பணத்தை முதல் கேக்குறாங்க, பணம்
2: அது. ஏன்னா இப்போ இப்போ ஒரு ஒரு வருஷம் பழகுறாங்க, ரெண்டு வருஷம் பழகுறாங்கன்னு
0: வச்சீங்களா,
2: அப்போ உரிமை எடுத்துக்கிறாங்க, உரிமை எடுத்துக்கிறாங்க, உரிமையை அந்த சூழ்நிலை உரிமை எடுத்துக்கிறாங்க. நம்ம கேக்குறதுல தப்பி இல்ல, நம்ம நானும் அவரும் ஒரே இதுல சாப்பிடுறோம், ஒரே இதுல போறோம், ஒரே இதுல பழகுறோம், ஒரே இதுல ஃப்ரெண்ட்ஸ போய் பாக்குறோம், இந்த நேரத்துல அவருக்கு எனக்கு கொடுக்காம இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்துல போய் கேக்குறாங்க. அவங்களோட தப்பு கிடையாது, தப்பு கிடையாது.
0: ஆனா அதுக்கு காரணம் முதல் குணம் தான், ரெண்டு பேரும் அன்பாக பழகுறதால தானே.
2: ஆமா ஆமா,
0: நல்ல குணம் இருந்து பழகுறதாலதான். முதல் குணம் தான் தேவை. குணம் இருந்து பழக்கம் கிடைச்சாதான் பணத்துக்கு உங்களுக்கு அங்க வழி பிறக்கும் இல்லையா?
2: வழி பிறக்கும் கண்டிப்பா.
0: பணத்தை கொடுக்காம ஏமாற்றும் போதுதான் குணமும் போயிடும்.
2: அந்த சூழ்நிலை என்னன்னா கேளுங்க, அதையும் சொல்றேன், அதையும் விளக்கம்
0: சொல்றேன்.
2: அந்த சூழ்நிலை மாறுபடும் போது, இவருடைய வாழ்க்கை நிலை மாறுபடும் போது என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரெண்டு தான் அவரு, எப்ப வேணா குடுத்துக்கலாம், அவரு நம்ம கேட்க மாட்டாருன்ற மாதிரி ஆயிடும். இவங்க என்ன சொல்லுவாங்க, கேக்கறதுக்கு கூச்சப்படுவாங்க. யாரு கொடுத்தவரையே கூச்சப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. ஏன்னா இவ்வளவு வருஷம் பழகிட்டோம், இந்த ஒரு 50 ரூபாய் போய் நம்ம என்னத்த போய் கேட்க வேண்டியிருக்கு, போனா போகுது அப்படின்ற மாதிரி ஆயிடும்.
0: இன்னைக்கு
2: ஆமா கண்டிப்பாங்க, கண்டிப்பா அது நடக்கக்கூடிய இயல்பானதான். ஆனா அது வந்து சில பேர் இருக்கிறவங்க சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க, இல்லாதவங்க மற்றவர்கிட்ட சொல்லி தன்ன அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிக்கிறாங்க.
0: அது சிறு தொகையா இருந்தால் அத சமாளிச்சு போகலாம், பெரிய தொகையா இருந்தா பெரிய தொகையா இருந்தா
2: அதான் சொல்லுவேன். சுமையா இருந்தது அடுத்த சொல்லி அது ஆர்டர் சொல்லி அடுத்த நகரத்துக்கு போறாங்களே தவிர அது கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது.
0: சரியாக அதை நடத்தி முடிப்பது யாரு? அந்த பொங்கலை, பொங்கல் திருநாள்
2: நடத்தி முடிப்பது வந்து பெண்கள் தான் நான் சொல்றேன்.
0: பெண்கள்
2: ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா, நீங்க முதல்ல யார நீங்க வழிபடுறீங்க பொங்கல் அன்னைக்கு? சூரியனையும் கோமாதா இல்லையா? அப்ப அந்த அரிசி வந்து, அரிசி வந்து யாரு நடுறாங்க? நாத்து நட்டு பெண்கள்
0: நடுறாங்க,
2: கதை பறிக்கிறது அவங்க தான் பண்றாங்க. ஆண்கள் வந்து அறுவடை செய்யறாங்க. அப்போ அந்த முக்கிய காரணம் யாரு அது போறாங்க? பெண்கள் தான் போறாங்க. அப்ப பொங்கும் போது என்ன ஆயிடுது, குக்குர் அந்த என்ன சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, அது குழவி சத்தம் பொங்கும் போது. அதாவது ஆண்களுக்கு குழவி போட்டா நல்லா இருக்காது ஏன்? அப்ப பெண்கள் போடுறாங்க. பெண்கள் போடும் போது அந்த பொங்கலோட மகத்துவம் இன்னும் மேன்மை அடையும், மேன்மை அடையும், மேன்மை அடையும், குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க.
0: என்ன பாட்டு
2: பதில் வித்தியாசமா இருந்ததா?
0: வித்தியாசம் அண்ணா, அண்ணா எப்பவும் வித்தியாசமா தானே பதில் சொல்றது. என்ன பாட்டு அண்ணா?
2: உள்கருத்தை நம்ம கவனிக்கணும். பொங்கலை யாரு பெண்கள் பண்றாங்கன்றத உள்கருத்து ஒண்ணு இருக்கும். அதுதான் நான் சொல்லுவேன், வேற ஒண்ணு.
0: அப்ப இப்ப என்ன பாட்டு நீங்க கேட்க போறீங்க?
2: பாடல் வந்து சொர்க்கம் படம்.
0: சொர்க்கம்
2: ஆமா. பொன்மகள் வந்தாள் பூமேடை வங்கும் வாசல், அதான் படமாக கொட்டும் இல்லையா அங்க
0: நேரம் சரியாக 12:08 இந்த இணைப்புகள் கொஞ்சம் தெளிவாக இல்லாதனால கொஞ்சம் நாங்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் நீங்கள் இணைப்புக்கு வரலாம். முதல்ல என்னுடைய பாடலை கேட்டுக்கொண்டு உங்களுடைய பாடலை

0: காற்றில இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கு, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் ரதீஷ், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நலமா இருக்கு, சுகமா இருக்கு. சுகம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க போறேன்.
0: அது நல்லா இருக்கு. இல்ல, கூட சுகத்துல நிறைய இருந்தா, இப்ப பணம் நிறைய இருந்தா கொடுக்கறது போல சுகமும் நிறைய இருந்தா இந்தாங்க, நான் உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சுகத்தை
1: தாராட்டோட அதோட அர்த்தமே
0: அப்ப சரி
1: இருந்தா.
0: சூப்பர் சூப்பர்.
1: இந்த பாடல்கள் வந்து எப்படி
0: இல்ல, அது எந்த பாடம், என்ன என்ன என்ன பாடலும் கேக்குற நீங்க, என்னது என்னத்தோட வரீங்க, என்ன நீங்க என்ன சொல்லி சொன்னீங்க?
1: பொன்மகள்
0: வந்தால் ஒரு பாட்டை கேட்டுட்டு போறாரு. ரெண்டாவதுல பணம் காசு இருக்குது, காசு மரம், அதுல அந்த பாட்டுல அத சொல்லிட்டு போறாரு அவர். நீங்க என்ன பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க?
1: பாட்டு கொண்டு வந்தது கேக்குதா?
0: கேக்குது. என்ன நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா?
1: நல்லா கேக்குது. எனக்கு அந்த பாக்யராஜ் உருவசி நடிச்ச ஒரு படம் இருக்குல்ல,
0: இது முந்தான முடிச்சு,
1: அதுல அந்த சின்ன பசங்கள் எல்லாம்
0: நான் பிடிக்கும் அதான் இல்லையா?
2: வீட்டுக்கு
0: பாட்டும் இருக்கேன் நினைக்கிறேன், பாடி காட்டுற பாட்டு. ஆஹா, இல்ல சரி, அதான் தான் இருக்கும். அதான் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பாடுறது. இன்னொண்டு, அவளுக்கு அந்த பாடலை சொல்ற மாதிரி உண்டு. பாக்யராஜும் தீபாவும் ஆடுற பாட்டு உண்டு. இவங்க ரெண்டு பேரும் நடிச்சு காட்டுவாங்க பையங்க.
1: அதுல வேற ஒரு டான்ஸ் பாட்டுருச்சி இல்லாம வேற நடிகை
0: அதான் தீபா. தீபா தீபாவும் பாக்யராஜும் ஒரு பாட்டு, அது வந்து அவங்க எப்படி ஆடுவாங்கன்றது அந்த பையங்க நடிச்சு காட்டுவாங்க, அவங்க அவங்களாம் ஆடி காட்டுவாங்க அந்த அந்த சீன்ஸ் வரும். அப்படியும் ஒன்று இருக்குது. ஏன் நீங்க அந்த படம் பாத்துட்டீங்களோ இப்ப கிட்டடியில?
1: இல்ல, அந்த சிடி நான் கையில வச்சிருக்கு. இடையில ஒரு கவலை வரும்போது அந்த படம் பாக்கும்.
0: அது என்ன கவலை வரும்போது அந்த படம்?
1: அந்த டிஸ்க், அந்த படத்தோட டிஸ்க் கையில இருக்கு.
0: எல்லாரும் கேட்டுக்குங்கப்பா, கவலை வரும்போது முந்தான முடிச்சு பாருங்க.
1: அப்ப இந்த பாட்டெல்லாம் பார்க்கும் போது நல்லா ஒரு,
0: அது கொஞ்சம் தமாஷான படம் தான். நல்லது நல்லது நல்லது ரதீஷ், நீங்க அந்த பாட்டை அனுப்பி வைங்க சரியா?
1: சரி, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. ரதீஷ் வந்து சொல்லிட்டு போறாரு, கவலை வரும்போது முந்தான முடிச்சு பாருங்க என்று சொல்லிட்டு போறாரு. இதுக்கு எத்தனை பேர் உடன்பாடு, வந்து கையை ஏத்துங்க பாக்கலாம். சரி, இப்ப அன்புறவனுடைய பாடல் இளவரசி, நீங்க பாட்டு அனுப்பி வைக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் நாங்க முதல்ல மிட்டில்டாவுடைய பாடலை கேட்கலாம். மிட்டில்டா, நீங்க அனுப்பி வச்சிருக்கிறீங்க அந்த பாடல் என்னன்னு பாக்கலாம். நீங்க அனுப்பிய பாடல் ஒன்று காற்றலைக்கு வருகிறது. நேரம் சரியாக 12 மணி.

கேட்ட பாடல் எங்களுடைய மெட்டில்டா கேட்ட பாடல். அடுத்த பாடல் எங்களுடைய ஆனந்த் நீங்க கேட்ட பாடல் காட்சியளிக்கு வருகிறது.

0: அடுத்த பாடல் காட்சிக்கு வருகிறது முத்துவேல். நீங்கள் கேட்ட பணம் என்னடா பணம் பணம், அவரும் ஒரு வேற பாட்டு கேட்டிருக்கலாம், நான் பணம் குணம்னு எடுத்து வந்த முடியுமா, அது அந்த பாட்டை எடுத்து வந்துட்டார். சரி, இந்த பாடல் முத்துவேல் உங்களுக்குரிய பாடல்.
1: பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம், பணம் என்னடா

என்னிடத்தில் இல்லாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

நீராடினே கண்ணிழந்து கொண்டாடினே மன்னனுக்கு மேலாகினே கண்ணன் தனியாளாகினே இறக்க மனத்தை கெடுக்கும் அறக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா.

என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்றால் அதன் பேர் நேர்மை என்பது, நல்லவர்க்கு காசு பணம் தேவை.

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்கமானத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம்.

0: இப்பொழுது 11:02, இது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம். சரியாக இப்பொழுது இந்திய இலங்கை நேரம் 11:02, கனடிய நேரம் 12:32. அடுத்த பாடல், ஒரு பாடல் எங்களுடைய இப்ப எல்லாம் நல்ல ஒரு முறையை கண்டுபிடித்து வச்சிட்டார் எங்களுடைய விமலா ராஜவேல். சரி, எங்க அவர் என்ன பாடல் கேட்கிறாருன்னு பார்க்கலாம்.
1: வணக்கம், எங்கள் மீரா அம்மா கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒரு படம், எங்கள் மீரா அம்மா கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒரு பாடலை படம், சலங்கை ஒளி பாடல். வான் போலே வண்ணம் கொண்டு ஆஹாவின்ஜிடும் கண்ணீர் கண்களி சண்முகம் கொண்டவனே, பல விந்தைகள் செய்தவனே. இந்த பாடலை விரும்பும் அன்பு நேயர்கள், காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு, விமலா ராஜவேலு, இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் ஒலிக்க விடுங்கள் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளர்க MTR FM.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் ராஜவேல். அடுத்த பாடல் எங்களுடைய ராஜ்குமார் தர்மபுரி ராஜா, உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

ராசிமாரங்களுடைய பாடல் தர்பார் படம், மன்னிக்கணும், என்ன படம் அது, சஹா சஹா படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டிருந்தீங்கள். என்னண்டா அந்த கடைசியில வாரது, அதைத்தான் நீங்க சொல்லிட்டு போனீங்கல்ல, ம்ண்டு வர வேண்டு அப்படியாப்பா, இப்படியெல்லாம் பாட்டு கேட்டா அதை எடுத்து வர உண்மையிலேயே சந்தோஷம். நீங்க அந்த பாட்டு என்னன்னு எழுதியிருந்தீங்க, எடுத்து வந்து விட்டோம். இனிமையான பாடல் தான், நல்ல பாடல். சரி, அடுத்த பாடல் எங்களுக்கு ரதீஷ் கேட்ட பாடல், நான் பிடிச்ச மாப்பிள்ள, எடுத்து வரலாம்.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சே. ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.